0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 13 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

இருக்கிறார்கள் என்கிற அளவில் மட்டுமே கல்லாதவர் மதிக்கப்படுவர். மற்றபடி அவர்கள் பயனதுவும் தராத கலர் நிலத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 406 அதிகாரம் கல்லாமை.

0: உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற அளவில் மட்டுமே கல்லாதவர் மதிக்கப்படுவர். மற்றபடி அவர்கள் பயனதுவும் தராத கலர் நிலத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 406 அதிகாரம் கல்லாமை.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம். இன்று வளம்புகிறார்.

நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேர்மாய். இன்று சக ஆண்டு 5-6 மணிக்கு விழிப்புணர்வு தகவல்கள் விளம்பரங்கள், 6-5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6-10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள். 7 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள். இயற்கை மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றலாக வளம் பெறுகிறது

காலை 8 மணிக்கு வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள். நேற்று டெல்லி நிலையம் ஒளிபரப்பியதின் ஒளிப்பதிவாக இன்று ஒளிப்பதிவை கேட்கலாம். தொடர்ந்து மதுரை தென்றல் 9 மணிக்கு அரங்கிசையில் பாரதி ராமசுப்பன் பாட்டு. 10 மணிக்கு உலக விண்வெளி வாரம் விந்தை மிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தையொட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் மற்றும் கல்லூரி முதல்வர் எம் கவிதா அவர்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடையில் ராமானுஜாச்சார்லு அவர்களுடைய வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரண்டு 15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம். கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள், மாணவர் ஹிரால் ஷா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று 5:27 குரலமுதம் 406 தொடர்ந்து ஒழிக்கும். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணியா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் தேனி வளர்ப்பு அதன் தொழில்நுட்பங்களும் குறித்து டிஆர் பீம்சிங் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி. கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இரவு 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை. தேவி கடாசம் வழங்குபவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்களுடைய வயலின், அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள் நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1200

0: 169 கிலோகட்சில் நமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோகட்சில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி நிலையத்தில் நேரம் காலை 6 மணி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ் நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ் நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ் நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேகமா சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
5: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
5: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
2: எல்லா உயிர்களிடத்தும் அருளையும் அன்பையும் பரப்பிய அருளாளர் வள்ளலார். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பினி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலார் இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன், இட்ட இவ்வுலகினில் பசி என்றால் எந்தாய், என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசி கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒருமுறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆண்டோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நச்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு, ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பாவடியில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாரும் இல்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது, ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதேபோல் பட்டினத்தாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது, என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதேபோல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது, ஒற்றியூர் வடிவுடை அம்மையே அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலனாகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு திலைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நேரம் இப்போது 6 மணி.
1: நிலையத்தில் நேரம் 6:15. பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். முதலாவதாக பக்தி மாலையில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது குரலில்

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் பக்தி மாலை நாளை காலை 6:15 கேட்கலாம். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: இன்று பராபரவரிடம் புரட்டாசி மாதம் 18 நாள் திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மதுரை வேளாண்மை நிலையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு 6/10/2026 அன்று பெண்களின் சுய மேம்பாடு மற்றும் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி தெற்கு ஆமூர் பகுதியிலும், 7/10/2026 அன்று மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலத்திலும், 8/10/2026 அன்று தளிர் கீரைகள்

0: மதுரை வேளாண்மை நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி வகுப்புகள் பற்றிய அறிவிப்பு 6/10/2026 அன்று பெண்களின் சுய மேம்பாடு மற்றும் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி தெற்கு ஆமூர் பகுதியிலும், 7/10/2026 அன்று மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலத்திலும், 8/10/2026 அன்று தளிர் கீரைகள் வளர்ப்பு பயிற்சி அதாவது இது கட்டண பயிற்சியாக, 9/10/2026 அன்று தோட்டக்கலை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கான பெயரிடுதல் மற்றும் வணிக முத்திரையிடுதல் பற்றிய பயிற்சி, 12/10/2026 அன்று தேனீ வளர்ப்பு பயிற்சி இது கட்டண பயிற்சியாக. இப்பயிற்சி அனைத்தும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. 13/10/2026 அன்று உளுந்தில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி கிடாரிப்பட்டியிலும், 15/10/2026 அன்று வெள்ளரிக்காய் உற்பத்தி முறைகள் குறித்த பயிற்சி மதுரை கிழக்கிலும், 23/10/2026 அன்று நுண்கீரைகளில் மதிப்பு கூட்டல் பற்றிய பயிற்சியும், 27/10/2026 அன்று செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 28/10/2026 அன்று மண்வள மேலாண்மை மற்றும் தேவைக்கேற்ப உரமிடும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற உள்ளது. 29/10/2026 அன்று பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி திருமங்கலத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு மதுரை வேளாண்மை கல்லூரி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் விவசாயிகள் கவனத்திற்கு, மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது இயந்திரத்தின் மூலம் வரிசை விதைப்பு செய்யவும். இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுவதுடன் தேவையான காற்றோட்டம், சூரிய ஒளி, சத்துக்கள் பயிர்களுக்கு எளிதாக கிடைக்கும். மேலும் விதைகள் சீரான இடைவெளியில் வரிசையாக விதைக்கப்படுவதால் உரமிடுதல், களையெடுத்தல் எளிதாகும். விவசாயிகளின் செலவு குறைக்கப்படும், அதிக மகசூல் பெற முடியும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். திரவ வடிவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 200 மில்லி அசோஸ்பைரிலம், 200 மில்லி பாஸ்போ பாக்டீரியா, 200 மில்லி திரவ பொட்டாஸ், ஜிங்க் சாலுபுளேசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை போதிய அளவு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நிலத்தில் ஈரம் இருக்கும்போது தூவ வேண்டும். இவ்வாறு இடுவதால் அசோஸ்பைரிலம் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். பாஸ்போ பாக்டீரியா மண்ணில் கிட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். திரவ பொட்டாஸ் உரம் சாம்பல் சத்தையும் ஜிங்க் சாலுபுளேசிங் பாக்டீரியா துத்தனாக நுண்ணூட்ட சத்தையும் பயிர்களுக்கு கொடுக்கும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். வழக்கமாக துத்தநாக சத்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் நெல் விதைப்பு செய்த 2-4 வாரங்களில் இளம் இலைகளில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் தோன்றி செடிகள் குட்டையாக வளர்ச்சியின்றி காணப்படும். இதனை சரி செய்வதற்கு ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட் நெல் விதைப்பின் போது அடிவுரமாக இடலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மானாவாரி நேரடி விதைப்பு செய்யும் நெல் வயல்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை நீக்குவதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ நெல் நுண்ணூட்ட கலவையை நன்கு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நெல் விதைப்பின் போது அடிவுரமாக நிலத்தில் சீராக தூவ வேண்டும். இதனால் வேர் மற்றும் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தூறு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் பூ மற்றும் கதிர் அதிகமாக உருவாக்கவும் நெல் மணியின் தரத்தை மேம்படுத்தவும் சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் பயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
1: நம்ம விவசாயிகள் ஒரு லாபம், நீர் மேலாண்மை ஒரு லாபம், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த முறையில் நம்ம சாகுபடி பண்ணும்போது ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரெயின் பாய்ச்சலும் காய்ச்சலும் முறையில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா நம்ம அந்த பசுமை இல்லை வாயுக்கள் முக்கியமாக வந்து மீத்தேன் வெளிப்படுறது. இப்போ இன்றைக்கி மீத்தேன் வெளிப்படுறது மிக முக்கியமான காரணம் நெல் வயல்கள் அதுலேருந்து அதிகமாகவும் மீத்தேன் வெளியாகுது. ஸோ இந்த மாதிரி முறையில் நம்ம சாகுபடி பண்ணும்போது மீத்தேன் வெளியிடுறது வந்து ஒரு 27%லேருந்து ஒரு 33% நெல் வயல்கள் குறையுது. இல்லை மூன்று காரணங்களாக கண்டிப்பாக நம்ம இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் வந்து நம்ம சாகுபடி செய்யணும்.
0: சார், இப்போ நேரடி நெல் விதைப்புக்கு விதைத்தவுடன் தண்ணீர் தேவை இருக்கும் இல்லையா? எத்தனை நாள் வந்து நம்ம அந்த தண்ணீர் கொடுக்கணும்? இப்போ புழுதி விதைப்பில் வந்து எத்தனை நாளில் வந்து தண்ணீர் கொடுக்கணும்? ஏன்னா ஒரு நாலு நாளைக்கோ விதைச்ச உடனே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் முளைப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. இப்போ எத்தனை நாள் வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக?
1: இல்லை இப்போ புழுதி விதைப்பில் வந்து நம்ம தண்ணி எப்போ கொடுக்கணும் நம்ம முடிவு பண்ண முடியாது. என்னைக்கு மழை பெய்யுதோ அப்போ தான் வந்து

0: வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த விதை முளைப்பதற்கு தேவையான வந்து ஈரப்பதம் கிடைச்சி அது வந்து முளைச்சி வரும். இதே இது நம்ம சேற்று வயலில் வந்து பண்ணும்போது, சேற்று வயலில் நம்ம விதைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மெழுகு பதம்னு சொல்லுவோம். நம்ம வந்து தண்ணி நிப்பாட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சமப்படுத்திடும் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து தண்ணி விட்டு அந்த மெழுகு பதம் தின் ஃபிலிம், அது தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி போய் பார்த்தோம்னா. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. ஸோ அப்போ தான் விதைகள் வந்து கரெக்டான ஆழத்தில் வந்து விழுந்து முளைப்பதற்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஸோ நம்ம விதைச்சு அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு இப்போ நாற்று நடையில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் தண்ணி நம்மளுக்கு வந்து குதிங்கால அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணி வந்து இதில் தேவையில்லை. அந்த முறையில் வந்து நம்ம சாகுபடி பண்ணும்போது அந்த ஒரு 10 நாளுக்கு அவ்வளோ தண்ணியை வந்து நம்ம மிச்சப்படுது.
1: சார், இப்போ வந்து நாற்று முறைக்கும் இந்த நேரடி நெல் விதைப்பு முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்?
0: ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தேவையை வந்து குறைக்கிறது. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலையாட்களோட தேவையை குறைக்கிறது. ஏன்னா நம்ம இந்த முறையில் சாகுபடி பண்ணும்போது களை மேலாண்மை கொஞ்சம் இலகுவாக இருக்கும். கோணா வீடு வந்து வச்சு நம்ம களையை வந்து 2 டைம் கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பகுதிகளில் வந்து இப்போ பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஒரு 10-20 நாள் தண்ணியெலாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாம் முன்கூட்டியே வந்து, ஏன்னா நம்ம நேரடி நெல் விதைப்பு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 10-15 நாள் முன்னாடியே நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். அந்த லாஸ்ட் தேவைப்படக்கூடிய தண்ணி இதுக்கு தேவைப்படாதுங்க மேம்.
1: அதனால அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்
0: இல்லைங்க.
1: அப்போ அப்படியே நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம்.
0: இப்போ நம்மகிட்ட ஒரு கிணறு இருக்குது, நம்ம அதை பிளான் பண்ணி சாகுபடி பண்ணுறோம். கடைசி வந்து நம்ம 10 நாளும் தண்ணி நம்மளுக்கு மிச்சமாயிருது. இடையிலையும் வந்து நம்ம வந்து காய்ச்சலும் பண்ணுறப்ப ஒரு பயிர் வாழ்நாள் ஃபுல்லாக தேவையான தண்ணியை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் தண்ணி
1: கிடைக்காது. நிலம் எப்படி தயாரிக்கணும் சார்? ஏன்னா நீங்கள் இடையில சொன்னீங்க, இப்போ நமக்கு வந்து சேற்று நடவு அப்படின்னா நமக்கு ஒரு மெழுகு போல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ புழுதி நிலம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்க இப்படி கால் வச்சா அப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கணுமா இல்லை அது எப்படி தயார் பண்ணணும்?
0: ஏன்னா இப்போ நம்ம வந்து புழுதி விதைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சீசன் தான் வந்து நெல் சாகுபடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ கோடை உழவு வந்து அதுக்கு முக்கியம். கோடை உழவு வந்து நல்ல ஆள் உழவாக போட்டு வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாகுபடி செய்யும்போது 2 அல்லது 3 உழவுகள் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 கலப்பையோ 11 கலப்பையோ வச்சு நல்லா உழவு ஓட்டிடணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் இல்லாதவாறு பார்த்துக்கணும். ஸோ அதை விட முக்கியம் லேசர் லெவலிங். இதுலேயுமே நம்ம ஏன்னா இன்னைக்கு நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட நிலம் வந்து சமமாக இருக்கணும். ஏன்னா நெல் வந்து இப்போ புழுதியில் விதைக்கிறோம் அப்படின்னா புழுதி விதைச்சிருவோம், மழையை நம்பி முளைக்கும். இப்போ அடுத்து மழை பெய்யும் போது அந்த நீரை வந்து பிடிச்சு வைக்கிறதுக்கு வந்து நிலம் வந்து சமமாக இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு பக்கம் தாழ்வாக இருந்துச்சு அப்படின்னா நீர் வந்து வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தோட்டம் வந்து நெல்லை வந்து தண்ணி வந்து பிடிச்சு வச்சிருக்காது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து லேசர் லெவலிங் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புழுதி அளவுக்கு வந்து நல்லா சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு உழவு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முளைப்பு திறனும் ஆரம்ப கட்ட வளர்ச்சியும் அப்புறமா வந்து தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய திறனும் வந்து அதிகமாகிடும். அதனால் இந்த புழுதி முறையில் நம்ம நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு உழவு வந்து ரொம்ப முக்கியம். குறைந்தது ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 5 முறையாவது உழவு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை

0: தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர

0: பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை கிராமத்தில் வரும் 14 தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயோங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2 பருவ பாட புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: ஒரு புயல் மழை வரப்போகுதுன்னு ஒரு செய்தி வந்தா நாம என்ன செய்வோம்? வீட்டு கதவை மூடுவோம், ஜன்னலை அடைப்போம், வீட்டில் இருக்கிற எல்லா பிளக்குகளையும் பிடுங்கிடுவோம்.

0: பேரிடர் மீட்பு குழுவும் தயார் நிலையில தன்னை வச்சிருக்கும். இது போலத்தான் கடற்கரையில நமக்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஒரு இயற்கை சுவர் நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் மாங்க்ரோவ் காடு. ஏதோ தண்ணீர் பிடிப்பு பகுதியில சேத்துல வளர்ற மரங்கள்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. மாங்க்ரோவ் ஒரு உயிருள்ள கடற்கரை பேரிடர் தடுப்பு சுவர். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கடல்ல புயல் உருவாகுது, அலைகள் வேகமாக வந்து கரையை மோதுது. இப்படி மோதும்போது ஏற்படுற கடல் மண்ணரிப்பை தடுக்க இந்த மாங்க்ரோவ் வேர்கள் வேகமாக வரக்கூடிய அலைநீரின் வேகத்தை அப்படியே குறைச்சிடுது. இதனால் கடல் மண் அரிப்பும் குறையுது. அது மட்டும் இல்லாமல் பல மீன்களும் மற்ற சின்ன சின்ன கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இது ஒரு நர்சரியாகவே இருக்குது. மாங்க்ரோவோட மிகப்பெரிய சிறப்பே அதோட மண்ணில் தான் இருக்குது. மரத்தோட மேல் பகுதியில் மட்டும் இல்லாமல் அதோட கீழே இருக்கிற மண்ணிலையும் கார்பனை நீண்ட காலம் சேமித்து வைக்கிற ஒரு களமாக இது இருக்குது. இதனால தான் இந்த மாங்க்ரோவ் கடல் புல்கள், சால்ட் மார்ஷ் எல்லாத்தையும் நாம் ப்ளூ கார்பன் எக்கோசிஸ்டம்னு அழைக்கிறோம். இந்திய அரசோட மாங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ் திட்டத்தின் மூலமாக இந்த மாங்க்ரோவை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான முக்கியத்துவத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. வெறுமனே மரக்கன்றுகளை கடற்கரையில் நட்டுட்டா மட்டும் மாங்க்ரோவ் ரெஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடாது. எந்த இடத்துல எந்த மாங்க்ரோவ் ஸ்பீசிஸ் இயற்கையாக வளருது, எங்கே நீரோட்டம் எப்படி இருக்குது, எங்கே எப்பேற்பட்ட அளவு இருக்குது, உப்பு எந்த தன்மையில் இருக்குது, மண் எந்த தன்மையில் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம்லாம் என்ன, இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எத்தனை மரங்களை நம்ம நட்டோங்கிறதுல இங்கே போட்டி கிடையாது. எப்படி இயற்கையை சீரமைப்பு பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மரங்கள் நட்ட பின்னாலும் கூட அவைகளில் எத்தனை வளர்ந்துச்சு, குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை உயிரோடு இருக்கிறதுங்கிறதையும் நாம் ஆராய்ச்சி பண்ணணும். தமிழக கடற்கரையில் கூட மாங்க்ரோவ் எக்கோசிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச பிச்சாவரம் மாதிரி இடங்களில் கூட இந்த மாங்க்ரோவ் காடு இயற்கையோட அற்புதத்தை அழகாக வெளிக்காட்டுது. ஆனால் இப்போது இந்த மாங்க்ரோவ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குன்னு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? பிளாஸ்டிக், கழிவு நீர், நிலம் மாற்றம், அதிகப்படியான மனித தலையீடு, இப்படி இருந்தா எப்படி மாங்க்ரோவ் இயற்கையான தன் வேலைகளை செய்ய முடியும்? திடீர்னு ஒரு புயல் வருது, வந்தா அந்த கடலோரத்துல வாழ்ற மக்களோட நிலைமை என்ன ஆகும், அவங்க வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும், இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த மாங்க்ரோவ் காடுகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு வரும். சரி, இதுக்கு நாம என்னதான் பண்ணலாம் அப்படிங்கறத முடிஞ்சளவு சொல்றேன், கேளுங்க. அந்த பகுதியில சட்டவிரோதமா கட்டுமானங்களை எழுப்ப விடக்கூடாது, அதாவது பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விடக்கூடாது. மாங்க்ரோவோட முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். நம்மால முடிஞ்ச அளவு மரங்களை நடணும். நடுறது மட்டும் இல்லை, நீண்ட காலத்துக்கு அதோட வளர்ச்சியை கண்காணிக்கணும். சாதாரண வீட்டுக்கு எப்படி தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாகுது, ஆனா அவ்வளோ பெரிய கடற்கரைக்கு நம்மளால தடுப்பு சுவர் கட்ட முடியுமா? அப்படியே கட்டினாலும் இந்த செயற்கையான சுவர் தாங்கி தான் நிற்குமா? அப்படி இருக்க இயற்கையாகவே கிடைச்ச அந்த ஒரு உயிரோட்டமுள்ள தடுப்பு சுவரை நாம ஏன் பராமரிக்காமல் விடுறோம்? சம்பளம் இல்லாமல், எந்த ஒரு பெரும் செலவும் இல்லாமல் ஒரு மரமானது நம்மளை அழிவிலிருந்து பாதுகாக்கிற சுவராக இருக்கும்போது அதை நாம் எவ்வளவு அக்கறையோடு கவனிச்சுக்கிடணும் இல்லையா?
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே.

வருத்தி விரதம் இருப்பதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது என்ற வள்ளலாரின் அற்புதமான மேலான வரியோடு இன்றைய தினத்தையும் நிகழ்ச்சியையும் இந்த வாரத்தையும் இனிதே ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு அறிவோம் ஆயிரம்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா நேயர்களே, அக்டோபர் 5ஆம் நாளான இன்று வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் அவர்களின் பிறந்த தினம். இவர் அக்டோபர் 5, 1823 ஆண்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவருக்கு சிறு வயதிலேயே கல்வி மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறி அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டினார். சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் போன்ற அனைத்தும் இவரால் துவங்கி வைக்கப்பட்டன. இதில் சத்திய தர்மசாலையானது வதன்காரர்களுக்கு பசிப்பினி போக்க 1867 மே 23 அன்று வடலூரில் துவக்கி வைத்தார். இங்கு ஏழைகளின் பசிப்போக்க ஏற்றிய அடுப்பு இன்று வரை தொடர்ந்து எரிந்து வருகிறது. வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்த மாபெரும் ஆன்மீக சீர்திருத்தவாதியும் அருளாளரும் ஆவார்.

என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. அக்டோபர் 5ஆம் நாளான இன்று மேலும் பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளன. அது என்னன்னா, இன்னைக்கு உலக வாழ்விட தினம். அதாவது நாம் வாழும் நகரங்களின் நிலையை குறித்தும் அனைவருக்கும் போதுமான தங்குமிடம் மற்றும் வீட்டு வசதி அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் செப்டம்பர் 5 தான் ஆசிரியர் தினம். ஆனால் இன்னைக்கு உலக ஆசிரியர் தினம். ஆசிரியர்களின் சேவையை போற்றுவதும் கல்வி மற்றும் கற்பித்தல் பணியில் அவர்களின் நிலையை மேம்படுத்தும் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை நேயர்களே, இன்னைக்கு தேசிய விலங்கு வார வாரம். வனவிலங்கு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும். அது மட்டும் இல்லை நேயர்களே, இது இன்னைக்கு தீண்டாமை எதிர்ப்பு வாரம். அதாவது அக்டோபர் 2 அக்டோபர் 8 வரை தீண்டாமை எதிர்ப்பு வாரமாக அனுசரிக்கப்படுது. சாதி அடிப்படையிலான தீண்டாமைக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். என்ன நேயர்களே, பார்த்தீங்களா, அக்டோபர் 5ஆம் நாளான இன்று இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு இல்லையா? இதே போன்று நேயர்களாகிய உங்கள் எல்லோருக்கும் சரி, எனக்கும் சரி, இன்றைய தினம் வாரம் எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கை முழுதும் சிறப்பாக அமையட்டும். இதுவரை கேட்டது அறிவோம் 1000.

நேரம் காலை 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வரும் பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹாரிஸ் ராகவேந்திரா குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். மீண்டும் காலை 7:35 மதுரத்தென்றல் கேட்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட

0: வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடைய உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமிலிருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறை தீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தாலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுறு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தாலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள்.

0: விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தக முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலைப்பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டாதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கட் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே 1வது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 7:25:40.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள். இதில் இயற்கை மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
2: நம்ம ஒரு வீட்டை வந்து ஒரு கற்பனை செஞ்சுக்குவோம். அந்த வீட்டிற்கு ஒரு காவலாளி இருக்காங்க. அவர் விழிப்போடு இருந்தால் யாரும் உள்ள வர முடியாது, இல்லைங்களா? ஆனா அவர் தூங்கிட்டா ஒரு சின்ன திருடன் கூட உள்ள நிலைந்து விடுவான். அதே போலதான் நம்ம உடலுக்கும் ஒரு பாதுகாப்பு படை இருக்குது, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு ஜெர்ம்ஸால வர தாக்குதலுமே நம்மளுக்கு வந்து உள்ள நுழைய முடியாது. ஆனா அதுவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அடிக்கடி நம்மளுக்கு சளி தொந்தரவு, ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படையை நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். இயற்கையே குணப்படுத்துது, நாம் அதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கணும். விதையை நாம் உருவாக்க முடியாது, ஆனால் நல்ல மண்ணு, தண்ணீர், சூரிய கொடுக்க முடியும். அது போலதான் உடலை நாம இயக்கல, ஆனால் உடல் நன்றாக இயங்க தேவையான பழக்கங்களை உருவாக்கணுங்க. நம்ம வந்து நிறைய மருந்து கடை அடிக்கடி நம்ம பார்க்கிறோம், ஆனா நம்மளோட வீட்லயே நம்மளோட மருந்து கடை இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துட்டோம். அதுதாங்க நம்மளோட சமையலறை. கிச்சன்லயே நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் மருந்தா யூஸ் பண்ற மாதிரியான நம்மளோட இந்தியன் கிச்சன் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துட்டோம். அந்த காலத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்மளுக்கு திடீர்னு ஒரு அடிபட்டுச்சுன்னா மஞ்சளை தடவுறது, இல்லனா ஒரு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா டக்குன்னு மஞ்சளை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, வெந்தயத்தை சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட உணவுல வந்து நம்ம மறந்ததுனாலேயே நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை ஆட்கொள்றோம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நிதம் வந்து சூரிய ஒளியில ஒரு 10 நிமிஷமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் நிதம் ஒரு பழமாவது சாப்பிடணும், நேரத்துல தூங்கணும். உடலுக்கு நம்ம கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு மருந்து அல்ல, நல்ல வாழ்க்கை முறை. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா உணவு முறையில நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இருக்கும். சில உணவுகள் நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், கமலாப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி பல வகைகள், வண்ணமயமான பச்சை காய்கறிகள். இன்னைக்கு வந்து ரெயின்போ பிளேட் இல்லைன்னா ரெயின்போ சாலட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இதுவா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கொட்டைகள் மற்றும் விதைகள், அதாவது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சொல்வோம், பாதாம், வால்நட், பூசணி விதை, எள்ளு, ஆளி விதை, அதுக்கப்புறம் வந்து லெக்யூம்ஸ் அண்ட் பல்சஸ், அதாவது பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, முழு தானியங்கள், நம்மளோட பாரம்பரியமான ராகி, கம்பு, இந்த மாதிரி உணவு நம்மளோட அன்றாட உணவு முறையில சேர்த்துக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லாவே நம்ம சிறப்பா வச்சுக்கலாம். நோய் வராமலும் தடுக்கலாம், நோய் வந்தாலுமே இதை வந்து சரி பண்றதுக்கான ஒழுக்க நெறிகளை நம்ம பார்க்கலாம். இது கூட நம்ம கண்டிப்பா தண்ணீர் அவசியமா குடிக்கணுங்க. இந்த தண்ணீர்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெர்ப்ஸ் நீங்க போட்டு நைட்டே வந்து நனைய வச்சு வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில இல்லைன்னா அந்த நாள் முழுதும் நீங்க அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா அந்த சத்துக்கள் நிறைஞ்ச தண்ணியை நீங்க குடிக்கிறப்போ உங்க உடம்பு வந்து ஆல்கலைனா மாத்துறதுக்கான தன்மைகள் இருக்கும். நம்ம உடம்பு வந்து அசிடிக்கா இருக்கிறப்ப நோய்கள் ரொம்ப ஜாஸ்தி வரும், ஆல்கலைனா இருக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்றப்போ இயற்கையாவே உங்க நோய் எதிர்ப்பு ஆற்றலை நீங்க சிறப்பா வச்சுக்கலாம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் இயற்கை மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து நமக்காக விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 பெண்கள் நலம் குறித்த விளக்கம் கேட்கலாம்.
3: நலம் வாழ
0: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்

0: நோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம் இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கள்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.

நேரம் காலை 7:35. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை. என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே என்ற ஐன்ஸ்டீனின் பொன்னான வரியோடு மீண்டும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. இனி கேட்கலாம் இனிமையான பாடல்களோடு மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.

நேரம் காலை 7:46:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வலம் வரப்போகும் அடுத்த பாடல் அழகிய தீய திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் இசையில், ரமேஷ் விநாயகம் குரலில். பாடல் இதோ நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 7:54 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனிமையான காலை பொழுதில் காற்றலைகளில் உலா வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். அடுத்த பாடலாக புன்னகை தேசம் படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரி செய்யில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: தமிழ்தம் தட்டிடுவாரு, முடிந்தால் கடையால் முட்டிடுவாரு. என்னாலும் எந்த கதவும் ஆனாயிருவாது. கடவேறு நாட்டு பறவை.
1: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேயர்களே மதுரை ஆகாஷ்வாணி வானொலியோடு.
6: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி

வள்ளல் பெருமான், ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள்.

அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் என்னும் கருணை கடல் எல்லா உயிர்களின் பாதுகாவலர். 5/10/1823 சுபான ஆண்டு புரட்டாசி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அவதரித்தார். பெற்றோர்கள் வள்ளலாருக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர். வள்ளல் பெருமான் பிள்ளையாக பெரும் பேறு பெற்றவர்கள் ராமையா பிள்ளை, சின்ன

என்ற அறம் சார்ந்த தம்பதி அவர். வள்ளலாருடன் உடன் பிறந்தவர்கள் சபாபதி, பரசுராமன் மற்றும் உண்ணாமலை சுந்தராம்பாள் என்ற சகோதர சகோதரிகள் ஆவர். வள்ளலாரின் தந்தை ராமையா பிள்ளை மருதூரின் கிராம கணக்கர். பிள்ளைகளை கூட்டி பாடம் சொல்லும் கணக்காயராகவும் விளங்கினார். வள்ளலார் பிறந்த ஐந்தாவது மாதம் ராமையா பிள்ளை மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தனர். வள்ளலார் 8 மாத குழந்தையாக இருக்கும் போதே தந்தை ராமையா பிள்ளை காலமானார். தாயார் சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தாம் பிறந்த ஊரான சென்னை பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனம் சென்றார். சில காலத்திற்கு பிறகு மூத்த பிள்ளை சபாபதி அவர்கள் புராண சொற்பொழிவு ஆற்றுதலில் வல்லவராக விளங்கியமையால் சென்னையில் குடும்பம் நடத்தி வந்தனர். அது முதல் வள்ளலாருக்கு சிறுவயது முதல் 35 வயது வரை சென்னையில் வாழ்ந்தார். சென்னையில் வாழ்ந்த காலத்தில் திருவொற்றியூர், கந்தகோட்டம் மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனின் அருளை பெற்றார். சென்னை வாழ்வு என்பது ஆரவாரமாக இருப்பதால் அமைதியான நிலையை தேடி சிதம்பரம் நடராஜரிடம் வந்தடைந்தார். அங்கிருந்து கருங்குழி மணியக்காரர் திருவேங்கட ரெட்டியார் மூலம் அவர் வேண்டுதலுக்கு இணங்க 9 ஆண்டுகள் தங்கி முதல் 4 திருமுறைகளை எழுதினார். தண்ணீரில் விளக்கெரித்த அற்புதம் நடந்த இடம் கருங்குடி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற குறள் பசிப்பிணியை போக்குதல் பற்றி கூறுகிறது. இந்த திருக்குறளானது ஒரு ஏழையின் பசியை பற்றியும் அந்த ஏழையின் பசியை போக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் அற்புதமான பிரதிபலனையும் குறிக்கிறது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற திருக்குறளானது உயிர் கொல்லாமையை பற்றி கூறுகிறது. மேலும் அறம் சார்ந்த குறளின்படி தானும் வாழ்ந்து பிறரையும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பியவர் வள்ளலார். உயிர்களின் வைத்துள்ள கருணையை இந்த திருவுருப்பாவின் மூலமாக நாம் அறியலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாத இறந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று கூறுகிறார். மேலும் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்ற அருப்பா மூலம் நாம் உணரலாம். திருக்குறள்கள், திருவுருப்பாக்கள் இவற்றின் செயல் வடிவம்தான் வடலூரில் வள்ளல் பெருமானால் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1867 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை ஏற்படுத்தப்பட்டு ஏழைகளின் பசியை இன்று வரை போக்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்பது ஏற்படுத்தப்பட்டு மூன்றும் வள்ளல் பெருமானால் மிக சிறப்பாக இன்றளவிலும் நடைபெற்று வருகிறது. சங்கம் என்பது அனைவரும் ஒன்று கூடி ஜீவகாருண்ய பணியை செய்வதற்கும் ஞான சபையில் நாம் இறைவனை அருட்பெருஞ்சுவது ஆண்டவரை அறிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மச்சாலை என்பது ஏழைகளின் பசிப்பிணியை போக்கி அவர்களை நலமோடு வாழச் செய்வது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது 35 வகையான அவஸ்தைகள் உடலில் ஏற்படும் என்று வள்ளல் வரிசைப்படுத்துகின்றார். ஆகவே மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பசியை போக்குவது நமது தலையாய கடமையாகும். மேலும் வள்ளலார் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் வெண்மையான ஆடை உடுத்தி எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனித கடவுள். பொதுவாக துறவிகள் அடுப்பை மூட்ட மாட்டார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். ஆனால் நமது வள்ளலார் வெள்ளாடை உடுத்தி அணையா அடுப்பை ஏற்றி வைத்து ஏழைகளின் பசிப்பிணியை எண்ணாலும் போக்குபவர். அதனால் தான் வள்ளலார் ஒரு புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகிறது. வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் பெண் உரிமையை பற்றியும் முதியோர் கல்வியை பற்றியும் சாதி மத இன வேறுபாடுகளை கண்டித்தும் பல முற்போக்கான சிந்தனைகளை மனித மனங்களில் ஆழமாக வேரூன்ற காரணமாக இருந்த புனிதர் வள்ளலார். வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எளிமையாக நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாடு கூடாது, சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது, மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது, சாதி மத இன மொழி வேறுபாடு வேண்டாம், எவ்வுயிரையும் தம்முயிராக எண்ணுதல் வேண்டும், ஆண்மனேயே ஒருமைப்பாட்டை கடைபிடித்து ஒழுகுதல் வேண்டும், ஜீவகாருண்யமே பேரின்பை வீட்டின் திறவுகோல், புராண சாத்திரங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம், இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும், கருமாதி திதி போன்ற சடங்குகளை தவிர்த்திடுதல் வேண்டும், எதிலும் புதுமையும் பொதுநோக்கும் வேண்டும் போன்ற முற்போக்கான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர் வள்ளலார். நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர், பத்திரிகை
ஆசிரியர் போன்ற பன்முக ஆற்றல் கொண்டதனால் சித்த

மருத்துவராகவும் அருட்கவிஞராகவும் இவை அத்தனைக்கும் மேலாக அருட்பெருஞ்சோதியாகவே விளங்கியவர். மேலும் வள்ளலார் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் பசியை போக்கி வருகின்றது. இதை அற்புதமான எடுத்துக்காட்டாக கொண்டு உலகின் பல்வேறு இடங்களில் பசிப்பிணியை போக்கக்கூடிய அற்புத நிகழ்வை சன்மார்க்க அன்பர்கள் நிகழ்த்தி கொண்டுள்ளார்கள். ஒரு மனிதனுடைய பசியை போக்க வேண்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எந்த முயற்சியாவது செய்து நீக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய விருப்பம். மேலும் வள்ளல் பெருமான் எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். வள்ளலார் கூறிய நித்திய ஒழுக்கம் எனப்படுவது மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக எளிமையாகவும் அழகாகவும் கூறுகிறது. இந்த விதிகளை பின்பற்றினால் மனிதன் மிக சிறப்பாக சமூகத்தில் சிறந்த புண்ணியராக வாழலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அரிய மனித பிறப்பு என்பது நமக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த பிறப்பிலேயே நாம் புண்ணிய செயல்களை செய்து நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தால் உலகின் எந்த ஒரு இடத்திலும் சண்டையோ சச்சரவோ அதனால் ஏற்படும் துன்பங்களோ வராது. அது வள்ளலார் நமக்கு உணர்த்திய அற்புதமான வாழ்க்கை பாடம். வள்ளலார் தனது 9 வயதில் அருளிய தெய்வமணி மாலை என்ற அருட்பா தொகுப்பில் இறைவனிடம் நமக்கு எவ்வளவு அற்புதமான மனம் வேண்டும் என்பதை, ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும் என்ற அருட்பாவில் மிக அழகாக வேண்டுகின்றார். மேலும் வள்ளலார் எழுதிய 6 திருமுறைகளிலும் மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறலாம், விலக நீ அடைந்து விலக்குக, மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை என்பது அகவலின் முடிவான வரிகள். மேலும் மனிதர்களாகிய நாம் இந்த பிறப்பில் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை போன்ற 7 வகை எதிரிகளும் இவர்களுக்கு உறவானவர்களும் நம்மை பற்றாமல் இருக்க வேண்டும் என அருட்பாவில் பாடி நமது வாழ்வியலை அற்புதமாக மேம்படுத்துகின்றார். வடலூர் பார்வதிபுரத்தில் வள்ளலார் தொற்றுவிட்ட தர்மச்சாலையில் வள்ளலார் கைப்பட ஒரே இரவில் 1596 வரிகளில் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலையும், பசிப்பிணியை போக்க வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பையும், வள்ளலார் ஏற்றிய தீபத்தையும், வள்ளலார் உருவாக்கிய ஞானசபையையும், அதில் 7 திரைகளை நீக்கிய பின்பு ஜோதி தரிசனத்தையும் காணும் பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பிறவி பயன். அன்பினால் எதையும் சாதிக்கலாம் என்ற அற்புதமான கருத்தின் அடிப்படையில் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வளைக்குட் படுபரம் பொருளே, அன்பனும் கரத்தமரமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பு எனும் அருட்பா ஒளி விளக்கை வள்ளலார் நமக்கு வழங்கியுள்ளார். வள்ளலார் இந்த பூமியில் தோன்றியது எதற்காக என்பதை இந்த அருட்பாவில் விளக்குகின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்திருக்கின்றே என்னை இறைவன் இந்த உகத்தே வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை உலகில் பிறந்த அனைவரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜீவகாருண்ய பாதையில் அனைவரும் செல்ல வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய தீர்க்கமான முடிவு. மேலும் அங்கே கடவுளை ஆராதிக்க தீப வழிபாடு நடைபெறுகிறது. கடவுள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உயிர் பலி கூடாது என்பது உண்மை. தீபோளியில் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார் என்பதும் உண்மை. ஜீவகாருண்ய கோட்பாடுகளை தனது வாழ்வில் கடைபிடித்து எடுத்துக்காட்டாக விளங்கியதால் வள்ளலார் 31/1874 வெள்ளிக்கிழமை 12 மணியளவில் இரவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் 2.5 கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார். இன்றும் நம்முடன் ஒளி வடிவில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றார். மேலும் 2/2/1867 அன்று தர்மச்சாலை மற்றும் ஞானசபை அமைக்க வள்ளலாருக்கு அவ்வூர் மக்களால் தானம் அளிக்கப்பட்டது. அந்த மக்களால் கொடியேற்றப்படுகிறது. ஆகவே வள்ளலார் காட்டிய பாதையில், ஜீவகாருண்ய பாதையில் சென்றால் நம் வாழ்வு மேம்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.

வரை வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள்.

0: எங்கள் அண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடலொலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி வருவது சென்னை அஞ்சல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண்பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சத்குரு கஜாசிய வாணி என தொடங்கும் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சங்கரம் அபிராமி மனோகரம், மனோகரி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:26:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாணி ராகத்தில் சுந்தரினி திவ்ய ரூபமுனு, தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக தந்தை தாயும் நீ என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து அங்கை குடுமலர் தாயுமானவர் பாடல், ராகமாலிகை ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:11.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.
3: பார்க்க நாம் முயற்சிக்கும் பொழுது வால் நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கா? வால் நட்சத்திரங்கள் தாண்டி அப்ப கோள்கள் மட்டும்தான் இருக்கா? கோள்கள் மட்டும்தான் சூரியனை சுற்றி வருதா? பட் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எரி நட்சத்திரங்களை பற்றியும் நாம் சொல்கின்றோம். எரி நட்சத்திரம் என்பது மீட்டியார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எரி நட்சத்திரம் என்பது பாறை பொருட்களுக்கும் உலோகங்களும் கலந்த சிறு சிறு துண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் என்ன அப்படின்னா, எப்படி வால் நட்சத்திரங்கள் சூரியனின் ஈர்ப்பு சக்தியால் சுற்றி கொண்டிருந்ததோ அதே மாதிரி சூரியனையே சுற்றி வரக்கூடிய பாதையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த எரி நட்சத்திர கற்கள் தம் சுற்றுப்பாதையை விட்டு விலகி பூமியின் ஈர்ப்பு விசை பகுதிக்குள் நுழையும் பொழுது அவற்றை பூமி கவர்கிறது. அதனால் எரி கற்கள் பூமியின் காற்று மண்டலத்தில் ஒரு நொடிக்கு 20-70 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்கிறது. இவ்வாறு பாயும் போது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களின் மூலக்கூறுகளோடு மோதி எரிந்து ஆவியாகி விடுகிறது. இவ்வாறு பிரகாசமாக எரிந்து கீழே விழுபவற்றைத்தான் நாம் எரிகற்கள் என்று கூறுகின்றோம். இந்த எரிகற்கள் எரிகின்ற நிகழ்ச்சி பூமியில் 40-150 கிலோமீட்டர் உயரத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் இந்த எரிகற்கள் மிகவும் பிரகாசமாக ஒரு நெருப்பு பந்து போல எரிந்து கொண்டு விடும். அதாவது காஸ்மிக் ஏர் ஷவர்ஸ் சொல்றோம். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பல மின்காந்த அலைகளை கொண்டு வீசப்படக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. இது ஒரு நீளமான வெளிச்சத்தை பல நொடிகளுக்கு அல்லது நிமிடங்களுக்கு கூட உண்டு பண்ணணும்னு சொல்றாங்க. பெரும்பாலான எரிகற்கள் முழுவதுமாக எரிந்து விடுகின்றன. சில எரிந்தது போக சிறு கற்களாக பூமியில் விழுகின்றன. இம்மாதிரி ஒரு வருடத்தில் விழும் கற்களின் எடை 2000 டன்கள் வரை இருக்கும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த கற்கள் விழுவதால் பூமியில் உள்ளவர்களுக்கு ஆபத்து ஏற்படுமா என்ற கேள்வி எழுகிறது. இதுவரையில் எரிகற்கள் விழுந்து எந்த மனிதரும் இறந்ததாக தகவல் இல்லை. 1836 பிரேசில் நாட்டில் பார்க்கும்போது ஒரு ஆடும், 1911 எகிப்தில் ஒரு நாயும் எரிக்கல்கள் விழுந்து இறந்திருக்கு அப்படின்ற

தகவல் நமக்கு தெரியுது. ஆனா மனித குலம் இந்த எரிக்கற்களால் எந்த இடர்பாடும் அடையவில்லை என்பதுதான் தகவல். இந்த கற்கள் விழுந்ததால் 1-2 கட்டிகளுடன் பகுதிகள் சேதமடைந்து அப்படிதான் ஒரு தகவல் வந்திருக்கே ஒழிய மனித குலத்திற்கு எந்த கேடும் இல்லை. எரிகற்கள் விழுவதால் பூமிக்கு ஆபத்து இல்லை. காரணம், இவை வாயு மண்டலத்திலே எரிந்து விடுகின்றன. பூமியின் நிலப்பரப்பில் பெரும்பகுதியை கடல்கள் ஆட்கொண்டிருப்பதால் நிறைய கற்கள் கடலில் விழுகின்றன. இந்த எரிக்கற்கள் கூட்டமாக சூரியனை பரவளைவு ஒத்த பாதையில் சுற்றி வருகின்றன. இவை வால் நட்சத்திரங்கள் வந்து சென்ற பாதையில் அதிகமாக காணப்படுகிறது. காரணம், வால் நட்சத்திரம் சூரியனை நெருங்கும் போது தூசிகளால் ஆன வாளை உருவாக்குவதுடன் பாறை பொடிகளையும் சில உடைந்த துண்டுகளையும் அதனோட பாதையில விட்டு செல்லுது. இந்த வால் நட்சத்திர பாதையை பூமி குறுக்கிடும் போது அல்லது அதற்கு அருகில் செல்லும் போதுதான் எரிக்கற்கள் பூமியில் விழுகின்றன. அப்பொழுது பூமியில் உள்ளவர்கள் அதிகமான எரி நட்சத்திரங்களை காண்பார்கள். இதுதான் எரி நட்சத்திரங்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கின்றது. எரிக்கற்கள் வந்து மிகச்சிறிய துண்டுகளிலிருந்து பல டன் எடை கொண்ட பெரிய கற்கள் வரை காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது போன்ற எடை மிக்கவையாகவும் இப்படி விழும்போது பூமியின் பரப்பில் மிகப்பெரிய பள்ளங்களை இவை உண்டு பண்ணுகின்றன சொல்றாங்க. அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட பள்ளங்களில் ஒன்றான அமெரிக்காவில் உள்ள அரிசோனா பகுதியில் உள்ள பள்ளம் மிகப்பெரியது என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது அதைவிட பெரிய பள்ளம் நமது நாட்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள லோனார் ஏரி என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரியில் வானவியல் ஆராய்ச்சியாளர்களும் நிபுணர்களும் இதை பற்றிய ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து வருகின்றனர். எரிந்து விழுந்த எரிக்கற்கள் பல நாடுகள் சேகரித்து வச்சிருக்கு. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட கற்கள் ரஷ்யாவில் 150 மேல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதில் ஒரு கல் 700 எடை உள்ளதாக இருக்கின்றது. இதுவரை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய எரிகள் தென்னாப்பிரிக்காவில் கண்டெடுக்கப்பட்ட ஒன்று. அதனோட எடை எவ்வளோ அப்படின்னா 60,000 அப்படின்னு சொல்றாங்க. இந்த எரிக்கற்கள் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா கல், இரும்பு, நிக்கல் ஆகிய உலோகங்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அலாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக கலவையாக இருக்கின்றது. இதிலிருந்து 2.5 கிலோ கிராம் துண்டை ரசாயன பரிசோதனை செய்வதற்கு அறுத்தெடுப்பதற்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க, 2 ஆனது அப்படின்றாங்க. இதை அறுக்கும் போது உடனுக்குடன் ரம்பம் தேய்ந்து விட்டதாகவும் ரம்ப தகட்டை ஏராளமாக மாற்றி வந்தனாகவும் சொல்றாங்க. இதற்கு அடுத்து உலகத்தில் 2வது பெரிய எரிகள் கிரீன்லாந்து நாட்டில் 1897 கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடைய எடை 33 டன்கள் சொல்றாங்க. இது தற்பொழுது நியூயார்க் நகரத்தில் உள்ளது. 3வது எரிக்கல் மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனோட எடை வந்து 24.5 டன். 4வது பெரிய எரிக்கல் வந்து விலமேட் என்ற அமெரிக்க பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனோட எடை வந்து 14 டன்கள். ஆக வால் நட்சத்திரங்கள் இருக்கு, எரி நட்சத்திரங்கள் இருக்கு, கோள்கள் சூரியனை சுற்றி வந்திருக்கின்றது. இது பால் வீதியில் நாமும் ஒரு அங்கத்தினரா நம்ம சோலார் சிஸ்டம் இயங்கி வந்துட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாது வானத்தை பார்த்தவுடன் நமக்கு வானவியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை பார்ப்பது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நட்சத்திர வரைபடத்தை நன்றாக பார்த்து நட்சத்திர கூட்டங்களை தெரிந்து கொண்டு இரவு வானின் ஆச்சரியங்களை கண்டு நம்ம ரொம்ப பிரமிக்கிறோம். நம்ம பார்க்கும் நேரத்துல சில நட்சத்திர கூட்டங்கள் வானில் தெரியும், சில தெரியாமலும் இருக்கும். இரவு முழுதும் பார்த்தால் எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் பார்ப்பதற்கும் வாய்ப்புண்டு. நட்சத்திர கூட்டங்களை பார்க்க வேண்டுமானாலும் வால் நட்சத்திரம் பார்க்க வேண்டுமானாலும் ஒரு சில வழிமுறைகள் நம்ம கையாள்வது அவசியம். அப்ப எப்படி வானத்தை பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வானத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில வழிமுறைகளும் இருக்கு. நம்ம வந்து நகர பகுதிகள் வாழ்பராக இருந்தா பிரகாசமான விளக்குகள் இல்லாத ஒரு இடத்தை முதல்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அப்பதான் வானத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நன்கு பார்க்க முடியும். கையில் நட்சத்திர வரைபடத்தையும் சிறிய பேட்டரி விளக்கையும் எடுத்துக்கொள்ளணும். பேட்டரி விளக்கில் வெளிச்சம் வரும் பகுதியில் ஒளி புகும் சிவப்பு தாளை கட்டி அதுல வச்சுக்கணும். வானத்தை பார்த்து பிறகு நட்சத்திர வரைபடத்துடன் அவ்வப்போது பார்த்தவற்றை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு சிவப்பு ஒளி மட்டுமே போதுமானது. வெள்ளை ஒளி கொண்ட விளக்கை உபயோகப்படுத்தினா மீண்டும் வானத்தோடு கண் ஐக்கியமாகனால நமக்கு அது ரொம்ப கிளாரிட்டி இருக்காது. 3வது என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்க வேண்டிய இடத்திற்கு சென்று அமைதியாக 5 நேரம் வரை வானத்தை ஒரே மாதிரி பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கண்கள்

0: இருள் நிறைந்த வானத்தோடு ஒன்றி போகும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வழிகாட்டி படத்தில் காட்டியபடி நட்சத்திர கூட்டங்களை கண்டறியவும் பின்னர் எந்த நட்சத்திர கூட்டங்களில் வால் நட்சத்திரம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என தேடணும். சோ கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் இது எந்த நட்சத்திரம் வருது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். வால் நட்சத்திரம் பிரகாசமாக இருந்தால் வெறும் கண்ணாலேயே நம்மளால பார்க்க முடியும், இல்லைனா பைனாக்குலர் உதவி கொண்டுதான் பார்க்கணும். சிறிய அளவு பைனாக்குலரை போதுமானது. வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்து விட்டால் தினமும் அதை குறிப்பிட்ட நேரத்தில் கண்டு அதனுடைய போக்கை, அதாவது எந்த நட்சத்திர கூட்டங்கள் எந்த நேரத்தில் கடந்து செல்லுது என்பதை, இதை வைத்துதான் நம்மளோட பிறந்த நேரம் குறிக்கப்பட்டு அந்த நேரத்தில் வானத்தில் ஒளி வரும் நட்சத்திரத்தை வச்சுதான் இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு கணிப்பு சொல்லப்படுகிறது. சில நேரம் வால் நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நேரம் குறிப்பிடும் போது இத்தனை மணிக்கு பார்க்கலாம் என்று குறிப்பிடுவார்கள். அதற்கு சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் ஆகியவற்றின் நேரத்தை பார்த்து நாம அதுக்கேத்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடணும். வால் நட்சத்திரம் மற்றும் நட்சத்திர கூட்டங்களை நோக்கும் போது அதனுடைய இருப்பிடங்களை குறித்து கொண்டு பின்னர் நட்சத்திர அட்லஸ் அல்லது வால் நட்சத்திர பாதை குறித்து படங்களை சரிபார்த்துக் கொள்ளணும். நீங்கள் பார்த்தவற்றை நண்பர்களிடமோ வானவியல் அறிந்தவர்களிடம் கலந்துரையாடி இந்த பறந்து கிடக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை அதோட ஒவ்வொரு பொசிஷன்ஸ் ஸ்டடி பண்ணும் போது நமக்கு இவ்வளவு பெரிய விந்தைகள் வானில் நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பேர் ஆச்சரியமாக உள்ளது.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.

நேரம் காலை 10:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் இனிமையான பாடல்களோடு வளம் வரும் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் வரும் முதல் பாடல் பர்வராகம் திரைப்படத்திலிருந்து ஹம்சலேகா இசையில் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி குரல்களில் பாடல். இதோ நேயர்களே,

வேலைக்காரன் திரைப்படத்தில் இருந்த இளையராஜா இசையில் மனோ கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் காலை 10:21 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்தில் இருந்து டி ராஜேந்தர் இசையில் கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடல். இதோ நேயர்களே,

நேரம் காலை 10:26. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். அடுத்த பாடலாக வலம் வருகிறது என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ் என் சுரேந்தர், கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

பரதன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் காலை 10:37. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் காற்றலைகளின் வழியே செவிகளில் இதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி எம் ரமேஷ் குரல்களில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

நேரம் காலை 10:43. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில். பாடல் இதோ நேயர்களே.

0: சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அருண்மொழி கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் காலை 10:54. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் KS சித்ரா குரல்களில். பாடல் கேட்கலாமா நேயர்களே?

பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். இன்று வலம் வந்த எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் நேயர்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறும்.

0: Copa del Rey, ¿ca?
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
3: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
2: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
3: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறைய கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
3: அக்கறையுடன்
2: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் முற்பகல் 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தைரியம் தோல்வியிலும் அடக்கம் வெற்றியிலும் கிடைக்க பெற்றவர்களே சாதனையாளர்கள் என்ற சிந்தனை தூண்டும் வரியோடு இப்ப நாம் இணைய போகும் நிகழ்ச்சி என்ன தெரியுமா நேயர்களே? மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், இளையராஜா குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

விழிகள் திரைப்படத்திலிருந்து மனோஜ் கியான் மற்றும் ஆபாவானன் ஆகியோரின் இசையில் கேஜே யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டு முடித்த நேரம் 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். தத்துவ பாடல்களின் வரிசையில் வலம் வருகிறது அடுத்த பாடல். ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

நேரம் காலை 11:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். காற்றில்லைகளில் மிதந்து வந்து கொண்டிருப்பது மென்மையான பாடல்களோடு வரும் வரும் மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே. ஏசுதாஸ் குரலில் பாடல் இதோ நேயர்களே.

0: சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையில் கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டு முடித்த நேரம் 11:26. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்க தயாரா நேயர்களே?
1: 1, 2.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: റേഡിയോ ലിസണേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: நேரம் காலை 11:34. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

மனிதன் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் முற்பகல் 11:44. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ குரலில் பாடல் கேட்க தயாரானவர்களே.

மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே ஏசுதாஸ் குரலில் பாடல் ஒலித்து முடித்த நேரம் 11:53. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இதோ நேயர்களே.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல்.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் வர போகுதுப்பா, பேமா போயிடுப்பா.
2: ஒருமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ, கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இதில் டிவி ராமானுஜ சார்லு அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி. இதில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி. இதில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதுரை மதுரத்தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம். இதில் கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் வி சௌமியா நாராயணன் அவர்கள், மாணவர் ஹிரால் ஷா. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:27 குரலமுதம் 406 தொடர்ந்து 5:30 மதுரத்தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். இதை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்த டாக்டர் பீம்சிம் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி. இதில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.

8:45 மதுரை தென்றல், இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 இசை பேருரை. இதில் தேவி கடாசம் வழங்குபவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள், மேலகாவேரி கே தியாகராஜன் அவர்களின் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இரவு 10:30 நட்சத்திர கீதங்கள், இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் திரைசை பாடல்கள் கேட்கலாம். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய எமது ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நாங்கள் நிகழ்ச்சிகளின் அறிவிப்பை அறிவிப்பான நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். மதுரை ஆகாஷ்வாணி

0: 22,472 when reports last came in. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Karnataka, Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal today. IMD said conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from most parts of Marathwada and Vidarbha. And with that, we end this news bulletin.
1: நேரம் பிற்பகல் 12:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி வி ராமானுஜ சாருலு அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முதலாவதாக பவனாத் மஜ என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

இனி கேட்கலாம் 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலன் புதுதில்லி வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இன்று மாலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மியூனிக் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் இந்தியாவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வர்த்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 25% இதில் அடங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியில் 1,70,00,000 பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் குழு கூட்டத்திற்கு முன்பாகவே அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குருநானக் தேவ் உண்மை, மனிதநேயம், அன்பு போன்றவற்றை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடியும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கும் ஏதுவாக இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் 1 மாவட்டம் 1 தயாரிப்பு திட்டம் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மிசோரம் மாநிலம் லுங்லே 1 மாவட்டம் 1 தயாரிப்பு திட்டம் இடம்பெறுகிறது.

0: மிசோரம் மாநிலம் லுங்லி மாவட்டத்தில் வாழை விவசாயிகள் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழ அடிப்படையிலான விளைபொருட்களை விற்பனை செய்து 3,78,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டியது. லுங்லி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மாவட்டத்தில் வாழை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. வாழைப்பழ சாறு, வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. மிசோரம் தோட்டக்கலைத்துறையுடன் ஆலோசனை நடத்திய பின் வாழை சாகுபடி நடத்த லுங்லி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக அம்மாவட்ட துணை ஆணையர் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் வாழை சாகுபடி செய்ய தேவையான சூழல் நிலவுவதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு போதிய உதவிகள் அளித்து வருவதாகவும், வாழைப்பழ சாறு, வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசு கண்காட்சிகளில், சிறப்பு அரங்குகளில் இந்த விளைபொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். லுங்லி மாவட்டத்தில் 17 கிராமங்களில் தற்போது வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 400 விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கரீபியன் கடலில் போதைப்பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க தெற்கு ராணுவ கமாண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களை கடத்தச் சென்ற படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு அமெரிக்காவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி இவர்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த கடல் பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 235 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் உள்ள சிவப்பு கடல் பகுதியில் கடல் நீருக்கான உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று எகிப்த், சூடான், எரித்ரியா மற்றும் சோமாலியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கான கூட்டறிக்கையையும் அந்நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதிகளுக்குள் மற்ற நாடுகளின் தலையீடுகளை ஏற்க முடியாது என்று கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. சர்வதேச சட்டப்படி சிவப்பு கடல் பகுதி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நைல் நதி உள்ளிட்ட பகுதிகளில் வேறு நாடுகளின் தலையீடு சட்டவிரோதமாக கருதப்படும் என்றும் கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் ஃப்ளேவியோ போல்சனாரோ வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் லூயிஸ் லுலா டா சில்வாவிற்கு எதிரான தேர்தலில் 50% மேல் வாக்குகள் கிடைக்காததால் வரும் 25 தேதி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகளில் 98.81% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் நிலையில் ஃப்ளேவியோ போல்சனாரோவிற்கு 47.24% வாக்குகளும், லூயிஸ் லுலாவிற்கு 44.91% வாக்குகளும் கிடைத்துள்ளது. பிரேசில் அதிபர் தேர்தல் முறையில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெறுவதற்கு 50% மேல் வாக்குகள் பெற வேண்டும். இரண்டு அதிபர் வேட்பாளர்களும் மீண்டும் இரண்டாவது சுற்றில் போட்டியிட உள்ளனர். அடுத்த 24 தமிழகம், கர்நாடகா, கேரளம், மாகே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் முடிவடைவதையொட்டி அடுத்த 2 மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் சத்தீஸ்கரில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லட்சத்தீவு, உத்தராகண்ட், தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இந்திய அணியில் தன்வீர் ரெட்டி, நிஷல் சந்த், பருள் சௌத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். D1 பிரிவில் இந்தியா, பெரு, அல்ஜீரியா அணிகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 10 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று. பலத்த காற்று மணிக்கு

45 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை அலைகள் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எம் அமிர்தா பாடியுள்ள நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடல். இசை டி. கே. ஜெயராமன்.

0: 69 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று இரவு 7:30 மண்ணும் மணியும், இதில் தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்த டிஆர்பி பீம்சிங் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்க தவறாதீர்கள். இரவு 8:30 அச்சாணி கோலப்படி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி, உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். நேர்களை கேட்க தவறாதீர்கள், இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
5: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
6: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
5: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு, நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
6: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
5: போட்டாச்சு போட்டாச்சு.
6: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
5: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
6: வெயிட் பண்ணி போங்க.
5: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
6: ஐயோ பல்லம் பல்லம்.
5: இங்கே உட்காரங்க, நான்
6: பார்த்துக்கிறேன். ஏங்க, க்ரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
5: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
6: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
5: உன் தம்பி தான்.
6: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
5: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
1: பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
7: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இனி வருவது 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
8: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi held bilateral discussions with

0: கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
1: என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு நிமிடரை நம்ம நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்துக்கிறவங்க ருசியான சமையலை நமக்காக பல ஆண்டுகளாக செஞ்சு கொடுத்துட்ருக்கிற கிருஷ்ணகுமாரி அம்மா. வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: சமையல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு உணவு தயாரிப்பு மட்டும் கிடையாது, வெறும் ருசிக்காக சாப்பிட்றது மட்டுமே சாப்பாடு கிடையாது. அதை தாண்டி அதை சத்தாக கொடுக்கணும், நிறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய பயணம். இந்த பயணத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க?
2: நானும் எல்லார மாதிரி முதல்ல ஒரு சாதாரண சமையல், அதாவது அன்றாட சமையலை வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்தேன். நானும் காலப்போக்கில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வரும், அப்புறம் அந்த குழந்தைங்க, அவங்களுக்கு சத்தாக செய்யணும், எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்ற பயணத்தை ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலாமே, புதுசாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பொரியை ஆரம்பித்து நான் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து என்னோடய குழந்தைக்கும் பிடிச்சிது. நான் எப்போவுமே வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுக்க மாட்டேன், என்ன புதுசு செஞ்சாலும் என் பக்கத்தில் இருக்கவங்கிட்டக்க உடனே கொடுத்து ட்ரையல் பார்ப்பேன். அதுவும் குறிப்பாக குழந்தைங்கக்கிட்டக்க வந்து ஃபஸ்ட்டு கேட்பேன். ஏன்னா அந்த குழந்தைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பதிலை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து இது நல்லா இருக்காண்டி, இது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நான் ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டு. இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா அதுக்கு வந்து அந்த குழந்தைங்களோட அந்த பாராட்டு, அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக்கெல்லாம் தான் வந்து என்னை நிறையா கொண்டு போச்சு. அது தவிர எங்கள் அம்மாவுமே வந்து நல்ல ஆரோக்கியமான சமையலை கொடுக்கணுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாக உண்டு. கீரைனால எல்லாரும் அழுவோம் இல்லையா, அந்த கேட்டகிரி தான் நாங்களும். அதனால எங்கள் அம்மா கண்டிப்பாக வாரத்தில் 5 நாள் கீரை இருக்கும், ஒவ்வொரு விதமாகவும் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது, எப்படி நம்ம அம்மா இதெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வசதி வந்துருச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம செய்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனப்படுறோம். எங்கள் அம்மா ஒரு கீரை, ஒரு காய், ப்ளஸ் வந்து ஒரு குழம்புல ஒரு காய் இருக்கும். எப்படி செஞ்சாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஒரு நடுத்தர குடும்பம் தான் நாங்களும், ஆனாலும் வந்து அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்குள்ளே வந்து நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்தது தான் என்னோடய இந்த சமையல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உத்வேகம். குறிப்பாக என் பொண்ணை சாப்பிட வைக்கணும்னு ஆரம்பித்தது. அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளும் ஒரு வெளியில் வர ஆரம்பித்தவுடனே எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான சமையல் சொல்லித்தராங்க, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருந்தது. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாகவே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து இதில் பொதுநலத்தோட சுயநலமும் இருந்தது. ஏன்னா என்னோடய கணவர் வீட்டு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இருந்தது. என்னோடய கணவருக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துருச்சு. ஸோ அதுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கும்போது நிறைய கட்டுப்பாடுகள், எதுவுமே கொடுக்க முடியல, நம்ம என்ன தான் இவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய தேடல்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு ஆர்டிக்கிள் மில்லட்ஸ் பற்றி படித்தேன். குறிப்பாக மில்லட்டு, அதாவது சிறுதானியன்றது எனக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்தது அந்த கட்டுரை தான். அதை படித்த உடனே தான் சரி, ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது, எல்லாமே கேள்வி தான் பட்டிருக்கோம், ஆனால் அதை ரொம்ப யூஸ் பண்ணது இல்லையே, நம்ம அதை பற்றி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்ததான் இந்த சிறுதானியத்தை நோக்கிய பயணம். நான் சொல்கிறது 2007-08 அந்த வருஷங்களில் நம்மாழ்வார் ஐயா வந்து மறந்து போன பாரம்பரியமான அரிசி வகைகளை மீட்டெடுக்கிற பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருந்தார். நான் நிறைய படிப்பேன், புஸ்தகங்களாகட்டும் பேப்பரு, அப்புறம் வானொலி வந்து எனக்கு உயிர் தோழன். நான் வீட்டில் இருந்தாலே எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து பாடிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது அதில் கேட்டுகிட்டே இருப்பேன் நான். சரி இவ்வளோ சொல்கிறாங்களே, ஏன் நம்ம இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது, நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குமே, நம்மளும் இப்போ பொது வெளியில் நிறைய நிகழ்ச்சிலாம் கொடுக்குறோம், அப்போ 4 பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போன்றதுல தான் என்னுடைய இந்த சிறுதானியமும் பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றின சமையல் குறிப்புகளை நிறைய சொல்லணும்னு என்னை தூண்டினது இதுதான்.
1: உங்கள் குழந்தைக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல ஆரம்பித்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யூனிக்கான பிளேஸையும் இந்த விஷயம் கொடுத்துருக்கனே அப்படின்னே சொல்லலாம் நம்ம.
2: கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு இதில் வந்து நிறைய பேர் வெளியில் தெரியாதவங்க, அதாவது எனக்கு தெரியாதவங்க எல்லாமே நிறைய எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிறுதானியங்கள் வந்து அப்போலாம் பரவலாக எங்கேயுமே கிடைக்காது நான் சொல்கிற காலகட்டத்தில். அதை தேடி தேடி ஒவ்வொரு ஊராக போய் வாங்குறதாகட்டும், எனக்கு அனுப்பி வைக்கிறது. அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் வந்து மறைந்து போன நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய உதவி. அவர் வந்து ரொம்ப என்னை

0: இது பண்ணுவார். நீங்க வந்து நாங்கள் அரிசியை மீட்டெடுத்து விளைவிச்சிடுறோமா, ஆனால் அது எப்படி சமைக்கிறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை சொல்லித்தரதுக்கு முன்னாடி இருந்த மூத்தவங்களாம் இல்லை. அப்படியே இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கஞ்சியை தாண்டி வேற எதுவும் செய்ய தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கஞ்சி வந்து ரொம்ப நிறைய பேரால சாப்பிட முடியறது இல்லை. அதில் நீங்கள் புதுசு புதுசாக செய்கிறீங்கன்னும் போது, அதாவது புதுசாக ஒரு அரிசியை வந்து அவர் கண்டுபிடிச்சி விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே எனக்கு சொல்லிடுவார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அனுப்பிடுவார். கொடுத்தவங்க கொடுக்குறாங்கன்னும் போது எனக்கு அதில் இன்னும் நம்ம இதில் நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே ஆர்வமாக நானும் செய்ய ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் இதில் உதவி பண்ணியிருக்கிறாங்க எனக்கு.
1: ஒவ்வொரு நெல்மணிக்கு பின்னாடியும் ஒரு விவசாயியுடைய கடினமான உழைப்பு அங்கே இருக்கு. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாரம்பரிய வகைகளை நமக்கு சரியாக சமைச்சு சாப்பிட தெரியலனா அதை அடுத்த ஜென்ரேஷனை கொண்டே போக முடியாது.
0: கண்டிப்பாக. ஏன்னா எனக்கும் வந்து எல்லாமே அப்போ தெரிஞ்சுக்கணும். நான் வந்து வீட்டில் திணை சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் வந்து திணை உருண்டையும் திணை அதிரசமும் கொஞ்சம் பாப்புலர். அதே மாதிரி திருச்செந்தூர் பக்கத்தில் வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா திணை மாவு வந்து பிரசாதமாக தரும். இது மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தவிர கம்பு, கேழ்வரகு, கொஞ்சம் சோளம். மற்றபடி இந்த வரகு, சாமை, குதிரைவாளிலாம் நான் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாது. இதை நோக்கின பயணத்தை ஆரம்பிக்கும் போது தான் அதை வந்து தெரிய ஆரம்பிச்சுது. நான் கணவரோட நிறைய பணி மாறுதலில் நிறைய ஊரில் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது தோடர்களுடைய பாரம்பரியமான உணவு வந்து சாமைன்றது அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க அப்போ தான் முதல் முதல்ல நான் சாமையே கேள்விப்படுறேன். அது எப்படி இருக்கும், அதை எப்படி சமைப்பாங்கன்றதான் நான் அவங்க கிட்டக்க தான் கேட்டுக்கிட்டேன். அப்போ வந்து நான் இந்த சமையல் கலைக்குள்ளேயே வரல அந்த காலத்து. ஆனால் கொஞ்சம் எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே என்ன இருக்குது, என்ன சாப்பிடுவாங்க, என்ன இடம் பார்க்கலாம், நம்ம அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதெல்லாம் அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கும் சரி என் கணவருக்கும் ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த சாமையை எப்படி சமைக்கணுன்றதும் அவங்க சொல்லி கொடுத்தது தான் தெரியும். அப்படி தான் ஒரு ஒரு இடத்துலையும் ஒன்றா கற்றுக்கிட்டு நிறைய ட்ரையல் அண்ட் எரர், நிறைய சொதப்பல், நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம். ஆனால் மனசே வராது. அப்போலாம் விலையும் ரொம்ப கூட, விலை கூட ஒரு பக்கம், கிடைக்கிறது அதை விட கஷ்டம். இதை வேஸ்ட் பண்ணுறோமே, இதை ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக வந்து என்னோடய பொண்ணும் என்னோடய கணவரும் தான். நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சமாக சொல்லிக்காமல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வந்ததுதான் இந்த பயணம்.
1: உங்களுடைய நீண்ட பயணம் பற்றி எங்ககிட்ட சொன்னீங்க, நகைச்சுவையாக ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் சமைச்சதுண்டா?
0: நான் வந்து எப்போ சமைக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு பிளஸ் ஒன் படிக்கும்போது தான். அப்போ கூட எனக்கு வீட்டில் ஒரு அக்கா இருந்ததுனால எங்கள் அம்மா ஊருக்கோ எங்கேயோ போயிட்டா எங்கள் அக்கா தான் எல்லாமே செய்வான். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்குல்ல, அதனால் அவள் செய்வா எடுபடி வேலையெல்லாம் நானும் என் தங்கைங்களும் செஞ்சு கொடுப்போம். அவள் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்னோட பொருள். அப்போ வந்து நம்ம சமைக்கணுன்ற வரும்போது நார்மலாக டே டு டே லைஃபுக்கு என்ன சமைக்கணுமோ அதுதான் தெரியும் எனக்கு.
1: நீங்கள் ஃபஸ்ட்டு சமைச்ச டிஷ் பேர் என்ன?
0: ஃபஸ்ட்டு நான் செஞ்சது ரசம் தான். அந்த ரசமே பெரிய சொதப்பல். அதை வந்து ரொம்ப கேலி பண்ணிட்டாங்களோ அப்படி அழுது. அப்புறம் அந்த ரசம் யார் என்னை கேலி பண்ணாங்களோ அவங்களே ஒன்ன மாதிரி ரசம் யாராலும் வைக்க முடியாதுமான்னு சொல்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன் இப்போ வரைக்கும். ஆமாம், அது 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு லீவில் அந்த மாதிரி சொதப்பல்னா அதுதான் ஃபஸ்ட்டு சொதப்பல். மேஜராக நான் பண்ணதில் அதுதான். மற்றபடி ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ சமைக்கலாம், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் இல்லை காரம், அது எல்லாருக்கும் ஏற்படுறது. பெரிய சொதப்பல்னா இதுதான்.
1: ஆக்சுவலாக ரசம் ஈஸின்னு சொல்லுவாங்க, உண்மையிலே ரசம் தான் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: கண்டிப்பாக ரசம் நல்லா வச்சாங்கன்னா அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது உண்மை தான், நான் நிறைய பார்த்துருக்குறேன். அது நம்மளை இந்த கொஞ்சம் அனுபவம் வர வர அதெல்லாம் அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஒரு 4 இடத்துல சாப்பிடும் போது தான் அந்த டிஃப்ரென்ஸு, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதெல்லாம் நல்லா புரிஞ்சு ஆரம்பிச்சிது.

அம்மா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சி துருவிட்டு வாங்களேன். ஐயா காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது, கழுவி நறுக்கணும்.

0: உங்களோட சமையல் பயணத்தில் நீங்கள் அதிகமாக ரசித்து செஞ்ச உணவுனா எதை சொல்வீங்க?
1: பொதுவாகவே வந்து அந்த ஆரோக்கியம் சார்ந்த உணவுக்கு தான் நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தேன் முதல்ல இருந்தே. இதுதான் சொன்னேன், பொதுநலம் சுயநலம் ரெண்டும் கலந்ததான். இந்த நீரிழிவுன்றது வந்து அந்த சாப்பாடை ரொம்ப அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இது சாப்பிடாத அது சாப்பிடணும். அப்போ அவங்கள பார்க்கும் போதே கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்னடா இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படி என்னதான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வரும்போது தான் அவங்க சாப்பிடக்கூடிய உணவை எப்படி நம்ம வெரைட்டியாக செய்யலாம், நார்மலாகவே செய்யக்கூடியதை அவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்திலே பண்ணதுனால அது சார்ந்த உணவுகள் தான் நான் நிறைய பண்ணேன். அதை கொஞ்சம் நான் விரும்பி பண்ணுவேன். ப்ளஸ் இந்த சிறுதானியங்கள் கொண்டு போகும்போது நான் என்னோட ஃபஸ்ட்டு எய்மே வந்து குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதான். ஏன்னா பெரியவங்க வந்து ஒரு வயசுன்னு வந்ததுக்கப்புறம் நீ இதை சாப்பிட்டா தான் நல்லதுன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அப்படி பண்ண முடியாது. நம்ம ஆரம்ப காலத்திலே அதை பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது அப்படியே இதுவாயிரும். அந்த பாடி வந்து அடாப்ட் ஆயிரும். ப்ளஸ் அவங்க மைண்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிரும். இது நல்லது நம்ம இதை சாப்பிட்ணும் அப்படின்றத எல்லாமே வந்து சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வீட்டில்

0: பெற்றோர்கள் பழக்கிறதான் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா எந்த குழந்தையும் பிறந்து பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுன்னு கேட்காது, எனக்கு சாக்லேட் கொடுங்கன்னு கேட்காது. நம்ம தான் அதுக்கு கொடுத்து பழக்கிறது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு கொடுக்கும் போதே ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்து பழக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவாங்கன்றதுனால நான் வந்து அவங்கள எய்ம் பண்ணி தான் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணேன்.
1: சிறுதானியங்கள் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சில பேருக்கு இன்னும் கூட சிறுதானியங்களுக்கும் நார்மல் கிரெயின்ஸ்க்குமான வித்தியாசம் தெரியாது.
0: கண்டிப்பாக
1: சிறுதானியங்கள் அப்படின்றது என்ன மேடம்?
0: நம்மளோட நெல் எப்படி ஒரு புல் வெரைட்டியிலேருந்து தான் நெல்லும் கோதுமையும், அதே மாதிரி தான் சிறுதானியங்களும் கிராஸ் ரூட்லன்னு சொல்லுவாங்க, அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல்லுலேருந்து வளர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக வந்து சிறுதானியம், பயிர் வகைகள், பருப்பு வகைகள் எல்லாத்தையும் எல்லாரும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒன்றொன்றும் தனித்தனியாக உள்ளது. அரிசி வகைகள் வந்து அது தனி, பயிரிடுற காலம், அந்த விளையிறது, அந்த தண்ணி, அதெல்லாம் தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. பொதுவாக சிறுதானியங்கள் வந்து வறட்சியான நிலத்தில் வளரக்கூடியது, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் அது. பார்த்தீங்கன்னா இது விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணு. ஏன் அப்படின்னா தண்ணி நிறைய தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து நிறைய மருந்தடிக்கணும், உரம் போடணுன்ற அவசியம் கிடையாது. அதுவே தன்னோட சத்தை வந்து மண்ணிலேருந்து எடுத்துக்கும். அது தவிர வந்து இதுக்கு வந்து ரொம்ப வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரொம்ப போய் களை எடுக்கணும் இல்லைன்னா இதை கண்டிப்பாக அதுக்கு செய்யணும். ஏன்னா நெல் பயிர்களுக்கு அது நிறைய உண்டு. இவ்வளோ தண்ணி வேணும், இந்த களை எடுக்கணும், அப்புறம் இந்த இடத்துல அதுக்கு பூச்சி வராமல் பார்த்துக்க, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே சிறுதானியங்களுக்கு கிடையாது. சிறுதானியங்கள் வந்து கம்பு, சோளம், ராகி, அதாவது கேழ்வரகு, இது மூணு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க சிறுதானியத்தில். அதாவது இதை மூணு வந்து முக்கியமானது, எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் பரவலாக இது மூணையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது தவிர நிறைய பரவலாக கிடைக்கக்கூடியது வரகு, சாமை, குதிரவாளி, திணை, பனிவரகு, அடுத்தது குலசாமின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அடுத்த லெவலில் இருக்கிறது. இந்த ஆறும் வந்து பாசிட்டிவ் மில்லட்னு சொல்லுவாங்க. இது ஏன் பாசிட்டிவ் மில்லட்னா, இந்த ஆறு சிறுதானியங்கள் சாப்பிடும்போது தான் உங்கள் உடம்புல இருக்க நோயை குறைக்கவோ அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கோ அதெல்லாம் வந்து இது ஆறும் தான் செய்யும். கம்பு, சோளம், ராகி வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் நீங்கள் அது சாப்பிட்றதுனால உங்களோட வெயிட் குறையும், அது சாப்பிட்றதுனால உங்களுடைய நீரிழிவு கட்டுக்குள்ள வரும்னா கிடையாது. அது நீங்கள் சாப்பிடலாம், தினப்படி உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நான் நிறைய ராகி சாப்பிட்றேன் மேடம், எனக்கு ஏன் டயபெட்டிஸ் குறையலைனா கண்டிப்பாக அது வந்து அது பண்ணாது.
1: ஆனால் இது ஒரு பொதுவான கருத்தாகவே நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ராகி சாப்பிட்றது நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்னாவே அவங்க வீட்டில் கண்டிப்பாக கேழ்வரகு இருக்கும்.
0: கேழ்வரகு வந்து எதுக்கு நல்லதுன்னா அதில் கால்சியம் நிறையா, கேழ்வரகுல அந்த எலும்புகளுக்கு நல்ல வலு தரும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல கொடுக்குற ஃபுட்டு ராகி தான் கொடுப்பாங்க. அந்த ராகி பாலோ ராகி கஞ்சியோ தான் 6 மாதம் தாய்ப்பால் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ராகி பால் தான். ஏன்னா அது குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும், அந்த எலும்பு வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவி பண்ணும். அதனால தான் அந்த ராகியை ஆரம்பிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை ஆரம்பிக்கும் போது அது குழந்தை வந்து நல்ல கொழு கொழுன்னு வரும் அந்த ராகி பாலுக்கு, அது கொஞ்சம் வெயிட் போடும் சில, அதனால அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு இது ஒரு நோய் இருக்குது, இதை சாப்பிட்டா இது குறையும் நம்ம சொல்கிறதுக்கு இந்த மூணு மில்லட்டும் இது ஹெல்ப் பண்ணாது. அதனால் இதை மூணு மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து குறையலையான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குறையாது. இப்போ நீங்கள் மற்ற சிறுதானியங்களை தான் என்ன சொன்னால் வரகு, சாமை, குதிரவாளி, திணை, அந்த குலசாமி, பனிவரகு, அது நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களோட நோயோட தீவிரம் வந்து குறையும். நீங்கள் எடுத்துக்கிற விதம், எவ்வளோ நாளாக எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் பொறுத்து உங்களுடைய சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டவே கூட்டாது. அதனால தான் இதுக்கு பேர் பாசிட்டிவ் மில்லட். ஏன்னா இது பாசிட்டிவிட்டியை கொண்டு வரதுனால அது மேஜர் மில்லட்னா முக்கியமானது. ஆனால் அதனால வந்து உங்களுக்கு உடம்புக்கு சத்து கிடைக்குமேவிலே உடம்போட பிரச்சனைகள் அது குறைக்காது. அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அதுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே வந்து வெள்ளை அரிசி அளவை குறைச்சிட்டு இந்த தானியங்களை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீரழிவு இருந்தால் கூட பிற்காலத்தில் நீங்கள் வந்து அதை தடுக்கலாம். அதாவது வராமல் இப்போ 40 வயசில் வர்றது வீட்டில் எல்லாருக்கும் இருக்குது, அதனால் எனக்கும் 40 வயசில் வந்துடும்மான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தள்ளி போடலாம். நீங்கள்
1: உடம்புக்கு சத்து மட்டும் இல்லை, நம்முடைய பூமிக்கும் நல்ல விஷயம் பண்ணது சிறுதானியங்கள்னு ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம விவசாயத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை சிறுதானியங்கள் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நம்மளுடைய வாட்டர் கன்சர்வேஷன் ஆகட்டும், இல்லை நம்முடைய பூச்சிக்கொல்லிகள் அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காகட்டும், இயற்கை முறையில் விளைவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்கு சிறுதானியமும் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அது நிறைய ஹெல்ப் பண்ணாது, நிறைய பேருக்கு தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்கிற வறட்சி நிலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுதானியம் தான் இருக்கும். அந்த மக்களோட உணவுமே அதை சார்ந்து தான் இருக்கும். அதில் களி, அதில் கஞ்சி, அந்த மாதிரி

கறிதான் இது. நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்வீட்டு செய்யணும் கூட அவங்க அந்த மாவுல தான் உருண்டை பிடிச்சி தருவாங்க. அதைதான் சமைச்சு அவங்க வந்து வெள்ள அரிசின்றது பிற்காலத்துல வந்ததுதான். முன்னாடிலாம் அவங்களுக்குலாம் அரிசி சோறுலாம் பார்த்தா தீபாவளி பொங்கலுக்கு தான் அரிசி சோறுன்னே சொல்லுவாங்க ஊர்ல கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனா இதெல்லாம் தான் இருந்ததுனாலதான் அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 25-30 வயசுலயே வந்து நம்ம நீரிழிவை கேள்விப்படுறோம், பிளட் ப்ரெஷர் கேள்விப்படுறோம், குறிப்பா ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் வந்து ரொம்ப சாதாரணமா போயிருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட உணவு முறை மாறினது, பிளஸ் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நிறைய மாறிடுச்சு. வாழ்க்கை முறைய மாத்துறதுன்றது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டம் தான், நான் அதை உணர்ந்ததான் சொல்றேன். ஆனாலும் முடிஞ்ச அளவு நிறைய வந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த பரபரப்பு வந்து தவிர்க்க முடியல இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில. இருந்தாலுமே வந்து நம்ம மற்ற இதை பார்க்க, நம்மளோட ஒரு ஃபோன் பார்க்கறதோ டிவி பார்க்கறதோ இல்லை நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஸ்பெண்ட் பண்றது, அதே மாதிரி வெளியில சாப்பிட்ற கலாச்சாரம் வந்து இப்போ ரொம்ப சாதாரணமாயிருச்சு. அவங்களோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு சொல்ற மாதிரி அன்றாடத்துல அது வந்து வந்துருச்சுன்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம்னா அதுதான்.

0: முன்னாடி காலத்துலலாம் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான நம்பர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க, அதை கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்டர்நெட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே காட்டிடுது. சோஷியல் மீடியாவில் எல்லா உணவு வகைகளையும் எப்படி செய்ய முடியும்னு ஈஸியாக காட்ட முடியுது. ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர்ஸ், வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற கலாச்சாரமும் அதிகமாயிடுச்சு.
1: இப்போ நீங்கள் இதனால சோஷியல் மீடியான்னு சொன்னதுனால சொல்கிறேன், இப்போ ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோ இல்லை தனியாக ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறவங்களோ படிக்கிறவங்களோ நம்ம சமைக்கணும் நினச்சா உடனே ஃபோன் எடுக்கிறாங்க, தட்டுறாங்க, அந்த என்ன ரெசிபி சாப்பிடணுமோ அது வந்துடுது. ஆனால் ஒரு ரெசிபி எடுத்தால் அவருக்கு ஒரு 10 பேர் போட்டிருப்பாங்க, அந்த 10 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு சாம்பாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும், அது 10 விதமாக இருக்கும். இதில் வந்து எது நம்மளுக்கு உகந்ததுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம நார்மல் டெய்லி வீட்டில் சாம்பார் வைக்கும்போது கண்டிப்பாக யாருமே நெய்யில் தாளிக்க மாட்டாங்க,
0: எண்ணெயில் தான்
1: தாளிப்பாங்க. அது எப்படி சமையல் பண்ணுமா? ஆனால் நீங்கள் இப்போ வந்து சோஷியல் மீடியான் அதுலலாம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப ரிச்சாக சமைக்கிறோம், அதாவது ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறாங்க. அப்போ ஒரு ரெசிபினாவோ அதை இப்படி செஞ்சால் தான் இது நல்லா இருக்குமோ இல்லைனா நல்லா இருக்காதான்ற மைண்ட் செட்டு நம்மளுக்குள்ளே வருது. அது வந்து ரொம்ப தவறான கருத்து. இந்த சிறுதானியம் இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கெல்லாம் வந்து நிறைய சமைக்கிற விதம் இருக்குது, அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து அது எனக்கு இன்னுமே அது ஒரு வருத்தம் தான். இத்தனை வருஷமாக நான் அதை நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய பண்ணால் கூட அதை வந்து மக்கள் அவ்வளோவா ஏற்றுக்கலையே. நிறைய பேர் ஒரு 50-60% ஏற்றுக்கிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட கொடுத்த ஆதரவில் தான் நம்ம நிறைய பண்ண ஆரம்பித்தோம். ஆனாலும் இன்னுமே அதனோட முழு இது வந்து தெரியலைன்றது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு.
0: நீங்கள் சொன்னீங்க பேசும்போது முன்னாடி காலகட்டத்திலலாம் வந்து அரிசி அப்படிங்கிறது ஒரு பண்டிகைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தின ஒரு உணவாக இருந்துச்சு. பட் நம்மளுடைய நார்மல் ஸ்டேபிள் ஃபுட்டாக அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவாக நம்முடைய சிறுதானியங்கள் தான் முதல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருந்த சிறுதானியங்கள் மறைஞ்சு போய் இன்றைக்கி நம்ம சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் இப்படி ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது காலச்சக்கரம் வந்து மாறும்போது சில மாற்றங்களை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுது, நிறைய தெரிஞ்சு ஆரம்பிக்கும் போது இது ஓகேவா இது ஓகே இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போமேன்னு வருவோம். அப்புறம் எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வயல் வேலை அந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் நிறைய இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. உடல் உழைப்புன்றது இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த அரிசி வகைகளோ இந்த வெள்ளை அரிசி வரவும் அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவாங்களே முதல்ல வயிறு சாப்பிட்றத விட கண்ணு தான் சாப்பிடும்ட்டு எந்த ஒரு உணவுமே. அதனால் நீ வந்து அந்த ப்ரெசன்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஹோட்டல்லே ஆகட்டும், ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும், ஏன்னா என்னதான் நல்லா சமைச்சா கூட அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த சிறுதானியங்கள் கிட்டக்க என்ன பிரச்சனைனா இது

0: கலர், அந்த நிறம் வந்து நம்மளோட இந்திய மக்களோட வாழ்வில் வந்து அந்த நிறத்துக்கு இருக்கிற பங்கு இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய உணவுல இருந்து நம்ம அன்றாட உடுத்துற உடை, நம்மளோட தோற்றம், அதில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நான் சொல்றது ரொம்பவே நல்லா புரியும், கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த நிறத்துக்கு ஒரு முக்கியத்துவம் எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போ இந்த உணவு பின்னோக்கி போயிருச்சு. அது பார்த்தோன்னே ஒரு அப்பீலிங்காக இருக்கும், அது இயற்கை, அதை தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அது எவ்வளோ நம்மளுக்கு உதவும், அதனால என்ன நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சிருந்தோம்னா இந்த உணவுகள் பின்னோக்கி போயிருந்திருக்காது.
1: உணவுல வந்து ஆரோக்கியத்தை பின்தள்ளிட்டு அழகியல முன்கொண்டதால வந்து விளைவுதான் சொல்லலாமா?
0: ஆமா, என்னை பொறுத்தளவு அது ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன்.
2: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. சிறுதானியத்தின் முக்கியத்துவம் குறித்த இந்த நேர்காணலின்

0: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. சிறுதானியத்தின் முக்கியத்துவம் குறித்த இந்த நேர்காணலின் அடுத்த பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
5: பீட்ரூட் ஒரு சிறந்த காய், எல்லாரும் பார்த்தாலே தெரியும், சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய். இந்த காய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா, ஒன்று அந்த கலரே வந்து ரத்தத்தினுடைய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, ரத்தத்தினுடைய தன்மையை நிலைநிறுத்துவதில் பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த கலரிங் அப்படிங்கிறதுல வந்து இது மிகச்சிறந்த பணியாற்றுது. என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹீமோக்ளோபின் 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்குன்னு நிறைய மருத்துவத்துறைகள் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நோயாளிகளை பொறுத்தவரை, அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இல்லை அனிமிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, பேறு காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹீமோக்ளோபின் 8 இருக்கு சார், 7 இருக்கு சார் அப்படின்னு சொன்னால் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த தேடுதலும் வேணாம். தொடர்ந்து நீங்க பீட்ரூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. பீட்ரூட் ஜூஸை காலையில் ஒரு 300 ml, சாயந்தரம் ஒரு 300 ml, கூடுமானவரை அந்த பிளெயின் பீட்ரூட் ஜூஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளெயின் பீட்ரூட் எவ்வளோ அரைக்கிறீங்களோ அரைச்சிட்டீங்கன்னா அதுலேருந்து கழிவே வராது, உங்களுக்கு சக்கையே வராது, அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஜூஸில் தேவைப்பட்டால் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை சேர்த்துங்க, மிகச்சிறந்ததாக இருக்கும். ஒரு அற்புதமான மருந்து, அது ஒரு திரவமாக சொல்ல முடியாது, ஒரு அற்புதமான மருந்து. நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்களோட ஹீமோக்ளோபின் ஒரு 10 நாட்களுக்குள்ளே ஒரு 4 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் கூடுறது நீ கண் கூட பார்க்கலாம். இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு சொன்னால், தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த 300 ml அளவை ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை நீங்கள் எடுக்கிற போது இந்த நிலைக்கு நிச்சயமாக நீங்கள் வர முடியும். ஏன்னா என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா, நோயற்ற வாழ்வுங்கிறது உணவின் மூலமாக வரணும், உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறது எந்த இதில் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பீட்ரூட்டை வேக வைக்க வேணாம், பச்சையாக வாங்கி தோலை சீவிங்க, மிக்ஸி அரைச்சிருங்க, ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு இந்த உப்பு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுட்டு அதை நீங்கள் வெள்ள ஸ்லோவாக குடிங்க, மடமடன குடிக்காமல் நிதானமாக குடிங்க. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க. அது எல்லா லெவலுக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நோயாளியாக இருந்தால் 3 முறை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு 5 முறை வரைக்கும் எடுத்துக்கோங்க.
4: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டு பயன்பெற்றோம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுவிட்சர்லாந்து அதிபர் கீ பாமலின் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்த ஒப்பந்தம் மூலம் நம் நாட்டில் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார். ஐரோப்பா உடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் முதலாவது ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து நாட்டுடன் எட்டப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக சுவிட்சர்லாந்து அதிபருடன் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடுகள், கலை, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பிரிவுகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் குறைந்தது 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மியூனிக் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான புதிய வரைவு தயாராக உள்ளதாகவும், அமைச்சரவை அனுமதிக்கு பின்னர் முதலீட்டாளர்களுக்கு சாதகமானதாக இது மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த புதிய வரைவு இருதரப்பு முதலீட்டாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், மத்திய ஆசிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கனடா, ரஷ்யா உட்பட மேலும் பல நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் இந்தியாவின் அணுகுமுறையை இந்திய ஐரோப்பா பேச்சுவார்த்தைகள் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 92.5% இறக்குமதி வரி குறைப்பிற்கு இந்தியா வகை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எனினும் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருதரப்பிலும் நிலவும் முரண்பாடுகளை களையும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். மதுராந்தகத்தில் தவேக, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 27 பேரும், தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மதுராந்தகத்தில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 8 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறிய பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதி நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்காளர்கள் 213,689 பேர். மதுராந்தகம் தொகுதியில் மொத்தம் 167 அமைவிடங்களில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து
0: தாராபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 320 வாக்குச்சாவடி மையங்களில் 320 நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். 1486 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள காப்பறையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் சீல் உடைக்கப்பட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமில் இருந்த வாக்குப்பெட்டிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே கொண்டு வரப்பட்டன.
0: இடைத்தேர்தல் நடைபெறும் இவ்விரு தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேலும், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமாவும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவ்விரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
3: பிர பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் கீழ் சமூக மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கி ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளர்ச்சிப் பாதையில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக

0: நொய்டா சர்வதேச விமான நிலையம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் பிரம்மாண்ட பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக 11,200 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் கடந்த மார்ச் மாதம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விமான நிலையம் நொய்டா பகுதிக்கு ஒரு தனி அடையாளத்தையும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்துள்ளது. முதற்கட்டமாக ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் எதிர்காலங்களில் 7 கோடிக்கும் மேற்பட்டோரை கையாளும் வகையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் விமான கட்டமைப்பையும் பிராந்திய சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் நொய்டா பசுமை விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நொய்டா விமான நிலையம் குறித்து திருச்சியை சேர்ந்த கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்,
1: நொய்டா சர்வதேச விமான நிலையம் புதிய இந்தியாவின் ஒரு புதிய இணைப்பாகும். இந்த விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் விமான போக்குவரத்து எதிர்காலத்திற்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஒரு விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, அது மக்கள், பொருளாதாரம், தொழில், சுற்றுலா, முதலீடு மற்றும் கனவுகளை இணைக்கும் பாலமாகும்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வள்ளலாரின் 204வது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்த செய்தியில், வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வள்ளலாரின் அன்பு, அருள், பரிவு, சமத்துவ பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இதனத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு அகவல் பாராயணம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தமிழ்நாடு சிமெண்ட் ஆலை மறு சீரமைப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆலையை சீரமைப்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பசுமை பட்டாசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரவெடிகளை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும் அடுத்த 15 நாட்களுக்குள் இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு சோமசந்திரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடம் இது தொடர்பாக கேட்டறிந்தார். விருதுநகரில் வடகிழக்கு பருவமழையொட்டி தீயணைப்பு மீட்புப் படையினர் நடத்திய மீட்பு ஒத்திகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பின்னர் நீர்வரத்து சீராகி உள்ளதால் பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான அகமதாபாத்தில் நடைபெறும் 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இந்த மதிய வேளையில் எல்லாரும் டென்ஷனாக இருப்பீங்க. சரி, லன்ச் டைம் ஆச்சுன்னு சொல்லி சாப்பிடவும் வந்திருப்பீங்க. அப்படியே நம்ம ஒளிபரப்ப போகிற பாடல்கள் கேட்டுக்கிட்டே சாப்பிடலாமா? இப்போ நம்ம என்ன நிகழ்ச்சி கேட்க போகிறோம்னா, மதுரை தென்றல் நிகழ்ச்சி தான் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக வலம் வரும் பாடல் முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

நேரம் பிற்பகல் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் வலம் வரும் அடுத்த பாடல் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி சைலஜா குரலில் பாடல் இதோ நேயர்களே.

நேரம் பிற்பகல் 2:26. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரும் பாடல் பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி சைலஜா குரலில் பாடல் இதோ நேயர்களே.

யுத்தம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி சைலஜா குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே. நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் பாடல் ஒலிக்கும் நேரம் 2:31.

மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் எஸ்பி சைலஜா குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களை. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி தொடர்வது சென்னை அஞ்சல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு நேயர்களை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:30. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹிரல் ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஹீரல். இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து யஹான் சிர் ஜுகாவோ என்ற கதையை பார்க்கலாம். ஹீரல் படி.
1: कानपुर में वह पुराना सा घर आज भी बना हुआ है. मेरे चाचा हरपाल सिंह ने मुझे कहा था.
2: கான்பூரில் அந்த பழைய காலத்து வீடு இன்றைய நாட்களில் கூட இருக்கின்றது என்று எனது சித்தப்பா ஹர்பால் சிங் எனக்கு சொல்லி இருக்கிறார். புராணா என்றால் பழைய என்பது பொருள். சாச்சா என்றால் சித்தப்பா.
1: மேரே சாச்சா கான்பூர் மே 30 சால் ரஹே.
2: எனது சித்தப்பா கான்பூரில் 30 வருடங்களாக இருந்தார். சால் என்றால் வருடம்.
1: 28 சால் நோக்ரி கி 2 சால் ஆர் ரஹே.
2: 28 வருடங்கள் பணியில் இருந்துவிட்டு இன்னும் 2 வருடங்களாக இருந்தார். நௌக்கரி என்றால் வேலை என்பது பொருள்.
1: உன்கி இச்சா கான்பூர் மே ஹி பஸ் ஜானே கி தி.
2: அவருக்கு

0: घर दिखा दीजिए, मैं वह घर देखूंगा।
1: ஒரு முறை என்னை நீங்கள் கான்பூருக்கு கூட்டிச் செல்லுங்கள், அந்த வீட்டையும் காண்பியுங்கள், நான் அந்த வீட்டை பார்ப்பேன் என்று அவரிடம் சொன்னேன்.
0: ஜரூர் தேக்னா, மே துமே வஹா லே சலுங்கா, சாச்சா நே கஹா.
1: கண்டிப்பா பாறேன், நான் உன்னை அங்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று சித்தப்பார் சொன்னார்.
0: உஸ் கர் கே தர்வாஜே கே பகல் மே ஹி லிகா ஹை யஹா சிர் ஜுகாவ்,
1: அந்த வீட்டு கதவின் அருகில் இங்கே தலை வணங்குங்கள் என்று எழுதியிருந்தது. தர்வாஜா என்றால் கதவு, சிர் ஜுக்னா என்றால் தலை வணங்குதல் என்பது பொருள்.
0: யஹ ரமாவதி கா கர் ஹை,
1: இது ரமாவதி என்பவரின் வீடு.
0: 1940 மே ஸ்வதந்திரதா கி லடாய் மே உஸ்னே அப்னே பிராண் தே தியே தே,
1: 1940 வருடம் சுதந்திர போராட்டத்தில் இவர் தனது உயிர் தியாகம் செய்தார். லடாய் என்றால் போராட்டம்.
0: தும் தீக் கேதே ஹோ,
1: நீ சரியாகத்தான் சொல்கிறாய்.
0: சாச்சா போலே, ரமாவதி நே தேஷ் கி ஆசாதி கே லியே படா காம் கியா ஹை,
1: ரமாவதி நாட்டின் விடுதலைக்காக பெரிய பணியாற்றினார் என்றார் சித்தப்பா. ஆசாதி என்றால் சுதந்திரம் அல்லது விடுதலை.
0: சுப் சாப் காம் கர்தி தி,
1: அவள் அமைதியாக வேலை செய்து வந்தாள்.
0: உஸ்னே அப்னே கோ பிரகட் நஹி ஹோனே தியா,
1: அவள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவே இல்லை.
0: தப் லட்கியோ கோ லோக் மஹத்வ பி கம் தேதே தே,
1: அந்த காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
0: உஸ்னே சுப் சாப் அப்னா பலிதான் கர் தியா,
1: அவள் அமைதியாக தன் நாட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்தாள். பலிதான் என்றால் உயிர் தியாகம் செய்தல் என்பது பொருள்.
0: और लोग जल्दी भी भूल गए,
1: ஆனாலும் மக்கள் இவரை சீக்கிரமாகவே மறந்து விட்டார்கள்.
0: गरीब घर की लड़की थी इसलिए भी लोगों का ज्यादा ध्यान उसकी ओर नहीं लगा,
1: அவள் ஒரு ஏழை வீட்டு பெண், அதனாலேயும் கூட மக்கள் அவள் மீது அதிக கவனம் செலுத்தவில்லை. லடுகா என்பதின் பெண்பால் லடுகி, गरीब என்பதின் எதிர்ப்பதம் அமீர்.
0: फिर भी साधारण लोग उसे नहीं भूले, मैंने कहा.
1: ஆனாலும் சாதாரண மக்கள் அவளை மறக்கவில்லைப்பா என்று நான் சொன்னேன்.
0: तभी तो उसके घर की दीवार पर किसी ने लिख दिया, यहां सिर झुकाओ, यह रमावती का घर है.
1: அதனாலேதான் யாரோ ஒருவர் இங்கு தலை வணங்குங்கள், இது ரமாவதியின் வீடு என்று அந்த வீட்டின் சுவரில் எழுதியிருந்தார். தீவார் என்றால் சுவர் என்பது பொருள்.
0: साधारण लोगों का हृदय शुद्ध होता है,
1: சாதாரண மனிதர்களின் இதயம் சுத்தமானது.
0: வே உசே அவசிய மகத்துவ தேதே ஹை ஜோ மகத்துவ பானேகே லாயக் ஹோதா ஹை, சாச்சா போலே.
1: எவர் ஒருவர் முக்கியத்துவத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களைத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றார் சித்தப்பா. மகத்துவ என்றால் முக்கியத்துவம், பெருமை.
0: चाचा ने आगे कहा, पर पिछले साल जब मैं कानपुर गया तो उस घर की दीवार पर वह वाक्य नहीं था.
1: கடந்த வருடம் நான் கான்பூர் சென்றிருந்த பொழுது அந்த வீட்டின் சுவரில் இந்த வாக்கியம் இல்லையே என்று சித்தப்பா சொன்னார்.
0: बरसात के पानी से धीरे-धीरे वह वाक्य मिट गया था,
1: மழை நீரால் மெல்ல மெல்ல அந்த வாக்கியம் அழிந்து விட்டது. बरसात என்றால் மழை, धीरे என்பதின் எதிர்ப்பதம் ஜல்தி.
0: हल्की सी लिखावट रह गई थी,
1: மங்களான எழுத்துக்களை கொண்டதா இருந்தது.
0: मैं कुछ देर खड़े होकर वहीं उस मकान को देखता रहा,
1: நான் கொஞ்ச நேரம் நின்று கொண்டு அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தேன். மகான் என்றால் வீடு.
0: சாச்சா மே போலா, வாஸ்தவ் மே ஸ்வதந்திரதா கி லடாய் மே படோ கே சாத் லட்கே லட்கியோ நே பி காஃபி காம் கியா தா.
1: சித்தப்பா, உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்தில் பெரியவர்களுடன் சிறுவர் சிறுமியர்களும் கூட நிறைய பணியாற்றினார்கள் என்று நான் சொன்னேன்.
0: சோட்டா ஹோனே சே லோகோ நே உன்கே பலிதான் பர் தியான் நஹி தியா,
1: அந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் ரொம்ப சிறியவர்கள் என்பதால் அவர்களது உயிர் தியாகமானது பெரிதாக கருதப்படவில்லை.
0: ஜப் சவேரே சவேரே ஜண்டா லேகர் பிரபாத் ஃபேரி ஹோதி தி,
1: அக்காலத்தில் விடியற் காலையிலேயே கையில் தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வலம் வருவார்கள். சவேரே என்றால் விடியற் காலை என்பது பொருள்.
0: ஆர் பச்சே பி நேதாஜி கே சாத் ஜண்டா ஊச்சா ரஹே ஹமாரா கீத் காதே தே,
1: அந்த சிறுவர்கள் நேதாஜியுடன் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற பாடலை பாடிக்கொண்டும் உழவி வந்தார்கள்.
0: தோ கபி கபி நேதாஜி கே சாத் பச்சே பி பிட் ஜாதே தே,
1: அவ்வப்பொழுது நேதாஜியுடன் கூட செல்வதால் ஆங்கிலேயரின் அடிக்கும் ஆளாவார்கள்.
0: கபி புலீஸ் வாலே பச்சோ கோ டண்டா மார்கர் பகாதே தே,
1: சில சமயம் போலீஸ்காரர்கள் சிறுவர்களை லட்டியால் அடித்து விரட்டுவார்கள்.
0: பச்சோ நே பி தக்லீஃபே உடாயி ஹை,
1: சிறுவர்கள் கூட கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்.
0: तुम ठीक कहते हो, चाचा ने कहा.
1: நீ சரியாகத்தான் சொல்கிறாய் என்றார் சித்தப்பா.
0: बच्चे नेताओं के संदेश भी चुपके चुपके एक जगह से दूसरी जगह ले आते थे,
1: சிறுவர்கள் கூட தலைவர்களின் தகவல்களை ஒழித்து மறைத்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து

0: चिल्वार्गल।
1: यहाँ तक कि कभी कभी क्रांतिकारियों के हथगोलों भी चुपके से एक जगह से दूसरी जगह पहुंचा देते थे।
0: அவ்வப்பொழுது சுதந்திர போராட்ட கிளர்ச்சியாளர்களின் கையெறி குண்டுகளை கூட ஒழித்து மறைத்து சிறுவர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் செல்வார்கள். ஹத் கோலே என்றால் கையெறி குண்டுகள், கிராந்திகாரியம் என்றால் கிளர்ச்சியாளர்கள் அல்லது புரட்சியாளர்கள் என்பது பொருள்.
1: சாச்சா நே முஜ்சே கான்பூர் மே ரமாவதி கா கர் திகானே கா வாயதா கியா ஔர் கான்பூர் சல்னே கி தயாரி பி ஹோ கயி தி.
0: சித்தப்பா என்னை கான்பூருக்கு அழைத்து சென்று ரமாவதியின் வீட்டை பார்ப்பதற்கு வாக்கு கொடுத்ததால் கான்பூருக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் செய்தார்.
1: பர் உன்னே உஸ் தின் புகார் ஆ கயா.
0: ஆனால் அன்றைய நாள் அவருக்கு ஜுரம் ஏற்பட்டது. புகார் என்றால் காய்ச்சல் அல்லது ஜுரம் என்பது பொருள்.
1: வே ஏக் மஹீனே புகார் மே படே ரஹே.
0: அவர் ஒரு மாதத்துக்கு ஜுரத்திலேயே படுத்துவிட்டார்.
1: அந்த மே வே ஏக் தின் ஹம் சப்கோ சோட்கர் இஸ் துன்யா சே சலே கயே.
0: இறுதியாக ஒரு நாள் அவர் எங்களை எல்லோரையும் விட்டுவிட்டு இவ்வுலகத்தை விட்டு சென்று விட்டார்.
1: லேக்கின் சாச்சா நே ரமாவதி கே பாரே மே ஹமே பஹுத் குச் பதா தியா தா.
0: ஆனாலும் எங்களது சித்தப்பா ரமாவதியை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தார்.
1: யோ சப் உன்ஹோனே லோகோ சே சுனா தா.
0: அது எப்படி என்றால் அவர் உலக மக்களிடமிருந்து கேட்டு அறிந்திருந்தார்.
1: ரமாவதி கே கர் மே குல் தீன் பிராணி தே.
0: ரமாவதியின் வீட்டில் மொத்தம் மூன்று ஜீவன்கள் இருந்தனர்.
1: ரமாவதி, உஸ்கா படா பாய் ஒரு புடிமா.
0: ரமாவதி, அவரது பெரிய அண்ணன் மற்றும் அவரது வயதான அம்மா. படா என்பதின் எதிர்ப்பதம் சோட்டா.
1: பாய் ரமாவதி சே தஸ் சால் படா தா.
0: அவளது அண்ணன் ரமாவதியை விட பத்து வயது பெரியவன்.
1: பிதா காஃபி பேலே ஹி குசர் கயே தே.
0: ரொம்ப நாள் முன்னதாகவே அவளது தந்தையார் காலமாகி விட்டார்.
1: பேத்ரக் தன் ஔர் கிராயதார் சே மிலே பேசே சே குசர் பசர் ஹோதி தி.
0: தந்தை வழி பணம் மற்றும் வாடகையின் மூலம் வந்த பணத்தின் மூலம் குடும்பம் நடந்தது. அண்ணன் வேலை செய்து வந்தான்.
1: பர் பாத் மே வஹ பி தேஷ் கி லடாய் மே ஷாமில் ஹோ கயா.
0: ஆனாலும் பிறகு அவன் நாட்டின் போராட்டத்தில் கலந்து கொண்டான். ஷாமில் ஹோனா என்றால் கலந்து கொள்ளுதல்.
1: வஹ சுப் சாப் காம் கர்னே வாலே கிராந்திகாரியோ கே சாத் ஹோ கயா.
0: அவன் அமைதியாக கிளர்ச்சியாளர்களுடன் இருந்தான்.
1: இஸ்ஸே உஸ்கி நோக்கரி சூட் கை.
0: இதனால் அவனுக்கு வேலை போய்விட்டது.
1: பர் நோக்கரி சூட்னே கா துக் ந மா கோ தா ந ரமாவதி கோ.
0: வேலை போய்விட்டதால் அவனது அம்மாவுக்கோ தங்கைக்கோ துன்பம் இல்லை.
1: ரமாவதி உஸ் சமய 15 வர்ஷ் கி தி ஔர் சப் குச் சமஜ்தி தி.
0: அப்பொழுது ரமாவதிக்கு 15 வயது இருந்ததால் அனைத்தும் அவளுக்கு புரிந்திருந்தது.
1: உஸ்கே பாய் அசுதோஷ் கோ துக் ஹோனா ஹி நஹி தா க்யோகி வஹ தோ தேஷ் கி லடாய் மே கூத் படா தா.
0: அவளது அண்ணன் ஆசுதோஷிற்கு துன்பம் ஏதும் இல்லை, ஏனெனில் அவன் நாட்டின் போராட்டத்தில் ஈடுபட்டான்.
1: ஆச்சரிய தோ யஹ கி மா அப்னே புத்ர கி நோக்கரி சூட் ஜானே பர் சிந்தித் தோ பில்குல் தி ஹி நஹி.
0: இதில் ஆச்சரியப்பட வேண்டியது என்னவென்றால் தனது மகனுக்கு வேலை போய்விட்டது என்பதில் சிறிதளவும் அவனது தாயாருக்கு துன்பம் ஏற்படவில்லை.
1: பல்கி கர்வ் காபி அனுபவ் கர்த்தி தி.
0: மாறாக தன் பிள்ளை நாட்டுக்காக போராடுகிறான் என்பதில் மிக்க பெருமையை அனுபவித்து வந்தாள்.
1: தபி ஏக் தின் மானே குத் அசுதோஷ் சே கஹா பேட்டா தும் தேஷ் கே லியே லட் ரஹே ஹோ தும் கிராந்திகாரி ஹோ.
0: அப்பொழுது ஒரு நாள் அவனது அம்மா தானாகவே ஆசுதோஷிடம் சென்று, மகனே நீ நாட்டுக்காக போராடுகின்றாய், நீ ஒரு கிளர்ச்சியாளன் என்றாள்.
1: பர் சம்பல் கர் காம் கர்னா அங்கிரேஸ் படே குங்கார் ஹே.
0: ஆனாலும் கவனத்துடன் செயல்படு, ஏனெனில் ஆங்கிலேயர்கள் மிகவும் முரட்டுத்தனமானவர்கள். சம்பல் கர்னா என்றால் கவனமாயிருத்தல் என்பது பொருள்.
1: வே நேதா தோ நேதா சாதாரண் லோகோ கோ பி பக்கட்கர் ஃபாசி பர் லட்கா தேதே ஹே.
0: அந்த ஆங்கிலேயர்கள் தலைவர்களை மட்டுமல்ல சாதாரண மக்களையும் கூட பிடித்து தூக்கில் தொங்க விடுகின்றனர்.
1: ஃபிர் உன்ஹோனே இலாஹாபாத் கா சமாச்சார் சுனாயா.
0: அதன் பிறகு அவர் அலகாபாத்தில் நடந்த விஷயத்தை சொன்னார்.
1: ஜஹா ஸ்வதந்திரதா கே லியே லட்னே வாலோ கே சாத் ஹி சாதாரண் ஆத்மியோ தக் கோ நீம் கி டாலி பர் ரஸ்ஸி பாந்த்கர் ஃபந்தே சே லட்கா தியா கயா தா.
0: சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சேர்ந்த சாதாரண மனிதர்களையும் வேப்ப மரக்கிளையில் தூக்கில் தொங்கவிட்டனர்.
1: இஸ் திருஷ்யக்கோ அநேக் லோகோ நே தேகா.
0: இந்த காட்சியை அனைத்து மக்களும் கண்டிருந்தனர்.
1: மா தும் நிஷ்சிந்த் ரஹோ மே பாரத் மாதா கே லியே ஹோஷியாரி சே லட் ரஹா ஹூ பேட்டே நே கஹா.
0: அம்மா கவலைப்படாதே, நான் பாரத மாதாவுக்காக சாதுரியத்துடன் போராடுகிறேன் என்று அவளது மகன் ஆசுதோஷ் சொன்னான்.
1: ஃபிர் வஹ போலா பர் மா இஸ் ரமாவதி கோ ரோக்கியே.
0: பிறகு தொடர்ந்தான், அம்மா இந்த ரமாவதியை நிறுத்துங்கள்.
1: யே பஹுத் ஃபுதக் ஃபுதக் கர்த்தி ஹே.
0: இவள்

0: ரொம்பவும் ஆர்வமாக செயல்படுகிறாள்.
1: வஹ ரமாவதி கோ ரமாவதியா ஹி கேதா தா.
0: அவன் ரமாவதியை ரமாவதி என்றே அழைத்தான்.
1: அகர் கபி கிசி சிப்பாஹி நே பக்கர் லியா தோ இஸ்கா ஜோட்டா நோச் லேகா ஔர் சார் ஜாப்பட் மாரேகா.
0: இங்கே எங்கேயாவது இவள் சிப்பாயிடம் மாட்டிக்கொண்டாள் என்றால் தோலை விரித்து விடுவார்கள், கண்ணத்தில் அறைவாளர்கள்.
1: ஜியாதா கராப் ஹுவா தோ ஜெயில் மே டால் தேகா.
0: இன்னும் அதிகமா எடுத்துன்னா சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று சொன்னான்.
1: ரமாவதி போலி தாதா மே அப் சோட்டி நஹி ஹூ ஹை ஸ்கூல் மே படுத்தி ஹூ.
0: அண்ணா, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லை, நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன் என்றால்.
1: ஜிஸ் தேஷ் கே லியே ஆப் லட் ரஹே ஹோ உசி தேஷ் கே லியே மே பி லட் ரஹி ஹூ.
0: எந்த நாட்டுக்காக நீங்கள் போராடுகின்றீர்களோ நானும் அந்த நாட்டுக்காகத்தான் போராடுகின்றேன்.
1: பாரத் மாதா கே ஹம் தோனோ சேவக் ஹே.
0: பாரத மாதாவுக்கு நாம் இருவருமே சேவகர்கள் என்றால் ரமாவதி.
1: வஹ ஃபிர் போலி மா பி தோ பாரத் மாதா கி சேவா கர் ரஹி ஹே க்யோகி உஸ்னே ஹம் தோனோ கோ யஹ காம் கர்னே கி அனுமதி தி ஹே.
0: அம்மாவும் கூட பாரத மாதாவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள், அதனால்தான் அவர்கள் நம் இருவரையும் இவ்வரிய சேவையை செய்ய அனுமதித்துள்ளார்கள் என்றால் ரமாவதி.
1: ரமாவதி ஸ்கூல் பி ஜாதி கர் ஆக்கர் ஸ்கூல் கா காம் பி கர்த்தி.
0: ரமாவதி பள்ளிக்கும் சென்றாள், வீட்டிற்கு வந்து பள்ளியை சார்ந்த வேலைகளையும் செய்தாள்.
1: ஔர் கிராந்திகாரியோ கே லியே சாய் பனாதி ஔர் கானா பனாகர் கிலாதி.
0: மேலும் போராட்டக்காரர்களுக்காக தேநீர் தயாரித்து கொடுத்தால் அவர்களுக்கு சாப்பாடு சமைத்து பரிமாறிலா.
1: சப் உஸ்கே பாய்கே மித்ர தே.
0: அவர்கள் எல்லோரும் அவளது அண்ணனுடைய நண்பர்கள். மித்ர என்றால் நண்பன்.
1: ஔர் உஸ்கோ பெஹன் மான்தே தே.
0: அவர்களும் அவளை தங்களது சகோதரியாகவே கருதினர்.
1: ஏக் பார் கிராந்திகாரியோ நே ஏக் அங்கிரேஸ் பர் ஹத்கோலா ஃபேக்னே கா நிர்ணய லியா.
0: ஒரு முறை போராட்டக்காரர்கள் ஒரு ஆங்கிலேயனை கையெறி குண்டால் வீழ்த்த முடிவு செய்தனர். ஹீரல், இத்துடன் நாம் இன்றைய பாடத்தை நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹீரல் ஷா. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்கலாம். எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ப. தேவேந்திரன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி 7:30 ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை கோத்தகிரி ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர், ஏத்தாப்பள்ளி குன்னூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் தேவாரம் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, மதுரை மாவட்டம் திருமங்கலம், நீலகிரி மாவட்டம் கெடாய் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா கொடைக்கானல் படகு குழாம் சாம்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை கழுகுமலை, தேனி மாவட்டம் மஞ்சளாறு குந்தாபாலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடைக்கானல் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம் அடவிநயினார் கோவில் சோலையாறு பாளையங்கோட்டை சூரலக்கோடு ஆழியாறு சோத்துப்பாறை பெரியாறு குண்டாரணை திருமூர்த்தி ராசிபுரம் திருமூர்த்தி அணை அடார் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி கேட்டி சேந்தமங்கலம் பெரியகுளம் அடையாமடை பாலமூர் சிவலோகம் உடுமலைப்பேட்டை உப்பாசி வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருநெல்வேலி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் குண்டேரிப்பள்ளம் சின்னக்கல்லாறு ஊத்து அமராவதி அணை தானியமங்கலம் பொள்ளாச்சி களிகள் திற்பரப்பு அருப்புக்கோட்டை செம்பரம்பாக்கம் மடத்துக்குளம் உதகமண்டலம் மக்கினம்பட்டி உப்பார் அணை தாராபுரம் எட்டயபுரம் பில்லிமலை செங்கோட்டை போடிநாயக்கனூர் பெருஞ்சாணி அணை நாலுமுக்கு மதுராந்தகம் ஒடஞ்சத்திரம் கிண்ணக்கோரை குன்றத்தூர் திருப்பத்தூர் சிங்கம்புணரி தேக்கடி பெரியகுளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-4 degrees Celsius இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 degrees Celsius ஈரோடில் பதிவானது.

0: குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 3.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதியை ஒட்டி தமிழகத்தின் பகுதிகளில் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளின் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டின் கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

நேரம் 5:29. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் 406 கேட்கலாம்.

உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற அளவில் மட்டுமே கல்லாதவர் மதிக்கப்படுவர். மற்றபடி அவர்கள் பயனதுவும் தராத கலர் நிலத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 406 அதிகாரம் கல்லாமை.

0: உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற அளவில் மட்டுமே கல்லாதவர் மதிக்கப்படுவர். மற்றபடி அவர்கள் பயனதுவும் தராத கலர் நிலத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 406 அதிகாரம் கல்லாமை.
1: நேரம் 5:30 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை, மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ கேட்க போகிற நிகழ்ச்சி மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் முதல் பாடலாக கேட்கலாம் என் ஜீவன் பாடுது, திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரொம்பவே அழகான ஒரு பாடலில் கேட்டு முடித்தோம். அடுத்ததாக மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து ஒளிக்க காத்திருக்கிறது நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

நேரம் 5:39 நொடிகள் ஆயிட்டிருக்கு. மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததா கோட்டை வாசல் திரைப்படத்திலிருந்து ரொம்பவே சூப்பர் சாங் வந்துட்டே இருக்குங்க, கேட்டு ரசிக்கலாமா?

அன்று பெய்த மழையில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 5:44 நிமிடங்களில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.

நேரம் மாலை 6:23. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 kHz. இனி ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி ஏஞ்சல் கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். 7:00 மதுரத்தென்றல். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இதனை எழுதியவர் எம் தண்டபாணி. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்த டாக்டர் டி ஆர் பீம்சிங் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:30 அச்சாணி. கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 இசை பேருரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் தேவி கடாட்சம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை வழங்குகிறார் ரம்யா ராமகிருஷ்ணன். இதில் மேலக்காவேரி கே தியாகராஜன் வயலின் இசை இடம்பெறும். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் இசை கேட்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள். இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய பங்களிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல். 11:10 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு படப்பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில்

யுகபாரதியின் வரிகளில் மது பாலகிருஷ்ணன் குரலில் பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நேரம் மாலை 6:15. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் இனி வித்யாசாகர் இசையில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. பாவிஜய் கவிதை வரிகளில் கார்த்திக் மற்றும் கல்யாணி நாயர் இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து ஆலங்குயில் குவுமுறையில் பாடல் கேட்டு ரசித்தீர்கள். ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்த் இவர்களது குரல்களில் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கபிலன். நேரம் மாலை 6:21 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இனி வித்யாசாகர் இசையில் பாவிஜய் கவிதை வரிகளில் கே எஸ் சித்ரா, மனோ மற்றும் டி எல் மகாராஜன், பல்ராம், கார்த்திக், மஞ்சுளா, சந்தியா மற்றும் கல்யாணி நாயர் இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் மாலை 6:26 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிவிழா வந்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வித்யாசாகர் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. அறிவுமதியின் வரிகளில் சீர்காழிஜி சிவசந்தமரம் மற்றும் மாலதி லட்சுமணன் இவர்களது குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழக திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிப்பதோடு வருவாயை பெருக்கவும் உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய அளவிலான ஓய்வூதியதாரர்களின் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பெறப்பட்ட 897 மனுக்களில் 756 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுறதிலையும் பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதையும் மிக தீவிரமாக செயல்பட்டு வராரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியிருந்தாங்க. பெண்கள் ஈண்டெடுக்கக்கூடிய அதுவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அது மிக சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 2052 மோதிரங்கள் திருச்சி மாவட்டத்தில் அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு

0: தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வந்து திருச்சி வந்து அதிக மோதிரங்கள் வழங்கியதுல இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை வந்து முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையா தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு நேர்மையாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணி.
1: தமிழகத்தில் பாமாயில் கொள்முதலில் தாவேக அரசு 600 கோடிக்கும் மேல் ஊழல் புரிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது வாங்கப்பட்ட விலையை விட கூடுதலாக லிட்டருக்கு 11 ரூபாய் கொடுத்து பாமாயில் கொள்முதல் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரங்களை களைய தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சேவை வழங்கும் பிரிவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக வெளியாகி வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக டயாலிசிஸ் சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர்களின் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்டோ கட்டணம் 2013 முதல் திருத்தப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அவர்களின் வருமானம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழக அரசின் புதிய ரக வேட்டி சேலை உற்பத்திக்கான கூலியை உயர்த்த வேண்டும் என்ற நெசவாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்கோரிக்கையை வலியுறுத்தி நெசவாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தபோதிலும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இதுகுறித்து தாவேக அரசு நெசவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிசியின் விலை கடந்த 5 மாதங்களில் 3வது முறையாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்கனவே பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அரிசியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நியாயமான விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே உதகையில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ள நீர் தேங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.

0: ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். உதகை அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 4 அடிக்கு மேல் சாலையில் வெள்ள நீர் தேங்கியது. இதில் சில வாகனங்களும் சிக்கிக் கொண்டன. எனவே உதகை படகுலத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகுலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே காவல் நிலையத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரம் கனமழை உதகை நகரை புரட்டி போட்டது. மேலும் இந்த மழை மலை காய்கறி மற்றும் தேயிலை விவசாயத்திற்கு உகந்ததாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் மேக்கரை வனப்பகுதியில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை பூங்கா நகர் தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அண்ணா நகர் அஞ்சல் அலுவலகங்களில் அஞ்சல் பதிவு சேவை 10 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். கானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டேவிட் பெக்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால் தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரிவிதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மாலை 6:40.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

நேரம் மாலை 6:46. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1169 kHz. மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேவா திரைப்படத்திற்காக. இதோ

மதுரை தென்றல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரம் மாலை 6:51. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் இனி இந்திரா திரைப்படத்திற்காக பாடல்.

0: நிறமாலை 6:57. இனி தொடர்வது சேவை செய்திகள். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. காவல் ஆய்வாளர், தாடிக்கொம்பு காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி ஈஸ்வரி என்பவர் தன்னுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் 22 முதல் காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போன கீர்த்தனாவிற்கு வயது 17. அவரது அங்க அடையாளங்கள்: இடது முழங்காலில் பழைய காயத்தழும்பு இருக்கும், வலது கணுக்காலுக்கு கீழ் பழைய காயத்தழும்பு இருக்கும். காணாமல் போனவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், தாடிக்கொம்பு காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். அழைக்க வேண்டிய எண்கள்: 9498101558. மேலும் 9894081712. அலைபேசி எண்கள் மீண்டும் 9498101558. மேலும் 9894081712.
1: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
1: அதுக்காக 8 வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
2: அதுக்கு என்னமா பண்ணுறது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்பால வீச போகுது, ஒன்று நிற்காம மழை பெய்யும், இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
1: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

ரொம்பவே அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்ன வரைக்கும் இப்போ போயிட்டு இருந்தது நம்மளுடைய விழிப்புணர்வு தகவல் தான் ஓடி முடிச்சது. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

தொடர்ந்து அடுத்ததாக ஒழிக காத்திருக்கிறது மதுரை தென்றல் நம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நேரம் சரியாக 7:06 ஆகிட்டிருக்கு. முதல் பாடலாக கேட்க போகிறது கண்ணன் ஒருவான் திரைப்படத்திலிருந்து. இது பாடல் காற்றலைகளில்

0: எம் தண்டபாணி. அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1869.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமன்கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கி மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். பள்ளி மாணவர்களிடையே ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் பசியின்றி மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து கல்வியில் முழு கவனம் செலுத்துவதை உறுதி செய்யும் பொருட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 817 தொடக்க பள்ளிகளில் 28,854 மாணவ மாணவிகளும் 310 நடுநிலை பள்ளிகளில் 25,236 மாணவ மாணவிகளும் 123 உயர்நிலை பள்ளிகளில் 9,326 மாணவ மாணவிகளும் 102 மேல்நிலை பள்ளிகளில் 13,671 மாணவ மாணவிகளும் என ஆக மொத்தம் 1,352 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பயிலும் 77,087 மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊட்டச்சத்து மாதத்தை ஒட்டி நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து விளக்குகிறார் தருமபுரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா.
2: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் போஷன் மா அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. அதுல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9 அக்டோபர் 8 வரை இந்த போஷன் மா செலிபிரேஷன் நடத்திட்டு இருக்குங்க. சோ ஆங்காங்கே அனைத்து இடங்கள்லயுமே இந்த போஷன் மா குறித்த விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கு கருப்பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்றதுதான் முக்கியமான கருப்பொருள். சோ அந்த கருப்பொருளின் கீழல 5 வித்தியாசமான தலைப்புகள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. சோ முதல் கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு வகைகளோட பன்முகத்தன்மை மற்றும் போதுமான புரதச்சத்து. சோ உணவு வகைகள்ல எல்லா வகையான உணவுகளையும் உட்கொள்ளணும், எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய உணவுகளா எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துற நோக்கிலையும் புரதச்சத்துனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு அளவு போதுமானதா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத வகையும் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது கருப்பொருளா அங்கன்வாடி மையங்கள்ல சூடான சமைத்த உணவு, அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல ஹாட் குக்டு மீல்ஸ் சொல்லுவோம். சோ அங்கன்வாடிக்கு வர குழந்தைங்களுக்கு மதிய உணவு சூடாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் சுவைமிக்கதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து மூணாவதா என்ன கருப்பொருள்னு பாத்தீங்கன்னா சமூக பங்கேற்பு, சமூகத்தின் உரிமை, பொறுப்புணர்வு தொடர்பான அடுத்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது நான்காவது கருப்பொருளா என்னன்னா குழந்தையோட வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கால தூண்டுதல், அதாவது குழந்தையோட பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். சோ 5 வகையான வளர்ச்சியும் அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான ஊட்டச்சத்து கிடைக்க வைக்கிறது, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள் பிளஸ் நம்ம தூண்டுதல் செயல்பாடுகள் செய்யறதன் மூலமா அந்த குழந்தையோட 5 வகை வளர்ச்சியையுமே அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான தூண்டுதல் செயல்பாடுகளுக்கான உதாரணங்கள் உள்ளிட்ட நம்மளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஐந்தாவது இறுதியான கருப்பொருளா என்ன சொல்லிருக்காங்கன்னா PMMBY சொல்லுவோம், பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு சொல்லிட்டு தாய்மை நலனுக்கான பணப்பரிமாற்றம், இது தொடர்பான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையிறது, அது மாதிரியான முக்கியமான கருப்பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஆண்டிற்கான போஷன் மா நிகழ்ச்சி இருக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியில அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் ஆங்காங்கே அவங்கவுங்க கிராமப்புறத்துல பயனாளிகளோட நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிளஸ் பள்ளிகள் கல்லூரிகள் இது மாதிரியான நம்மளுடைய வளரும் தலைமுறையினரை நோக்கியே நம்மளுடைய ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. பொதுமக்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில வழங்கப்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 216 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 649 பட்டதாரி ஆசிரியர்கள், 339 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 1088 ஆசிரியர்கள் 2023-24, 2024-25 மற்றும் 2025-26 ஆகிய 3 கல்வி ஆண்டுகளில் தொடர்ந்து தங்கள் பாடத்தில் 100% மாணாக்கர்களை தேர்ச்சி பெற வைத்துள்ளனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பொது தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 1088 ஆசிரியர்களுக்கு பாராட்டு கடிதங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்.
0: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கீ பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
0: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும் வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
0: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும் பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள், புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
0: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத் துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராஜ்

ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 600,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபிகிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேயார்க் நேகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட் தலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இந்த முருங்கைக்கீரைக்கு எப்படி வந்து நம்ம பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கீரை பொடி செஞ்சுக்கலாம். கீரை பொடி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கீரைய உருவ வேண்டாம், அப்படியே நம்ம கொத்தா எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு துணியெல்லாம் காய போடுறோம்ல அது மாதிரி ஒரு கயிறை கட்டிட்டு அதுலயே இந்த கீரையை வந்து கொத்து கொத்தா வந்து நம்ம தொங்க விடலாம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 நாள்லயே நம்மளுக்கு அதை எடுத்து நம்ம ஒரு நல்ல பேப்பரோ இல்ல நல்ல சுத்தமான துணியவோ நம்ம விரிச்சு கொத்தான இருக்கிறதெல்லாம் நம்ம அதுல போட்டோம்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலை மட்டும் தனியா வந்துடும். அந்த நார் அது மட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதை மட்டும் நம்ம அந்த நரம்புகள்னு சொல்லுவோம் கொல்லாக்கியில. அதை வந்து நம்ம நரம்புகளை எடுத்துட்டு இந்த கீரை இலைய மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கீரை இலைகளை வந்து நம்ம நிழல்ல தான் காய வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில வந்து பேப்பரையோ இல்ல நம்ம துணியவோ விரிச்சு அது மேல நம்ம இந்த கீரை இலைகளை போட்டு வச்சோம்னா ஒரு 2 வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சிரும். இப்ப வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கீரைகளை பொடி காய வைக்கிறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சூரிய காய்ப்பான்கிறோம், சோலார் டிரையர். அது வந்து நம்மளுக்கு மிகவும் பயன்படுது. இது வந்து என்னத்துக்கு, நம்ம வந்து வீட்டிலேயே நிழல் காய்ச்சல் இப்ப கொஞ்சமா நம்ம பொடி செய்ய போறோம் இல்ல வீட்டுல செய்ய போறோம், எங்களுக்கு சூரிய காய்ப்பான் இல்ல சோலார் டிரையர் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல நிழல் காய்ச்சலாவே காய வச்சு நம்ம செய்யலாம். ஆனா இதுக்கும் சூரிய ஒளி காய்ப்பானுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோலார் டிரையர் சூரிய காய்ப்பான்ல நம்ம வந்து காய வச்சா 2 பயன்கள் உள்ளன. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனை கிலோ காய வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சோலார் டிரையர் செய்யலாம். ஒரு 50 காய வைக்கணும்னா அந்த சைஸுக்கு நம்ம சூரிய காய்ப்பான் வாங்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சமா 5 காய வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சோலார் டிரையர் வாங்கலாம். இதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி காய்ப்பான் மூலம் காய வைக்கிறதுனால 2 பயன்கள். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அதோட நிறம் அப்படியே இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப சுண்டைக்காய் எடுத்துக்கிறோம், இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படியே சூரிய ஒளியில காய வச்சோம்னா நம்மளுக்கு ஊட்டச்சத்து நஷ்டம் ஏற்படும். 2, நம்மளுக்கு நிறம் மாறும், கருப்பா மாறும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தையில வந்து கருப்பான சுண்டைக்காயோ இல்ல கருப்பான முருங்கை பொடியவோ நம்ம விற்க முடியாது, ஏன்னா கலர் மாறி போயிருக்கும். 1. 2, நம்மளுக்கு ஊட்டச்சத்து நஷ்டமாகும். சூரிய ஒளி காய்ப்பான்ல நம்ம காய வைக்கும் பொழுது ஊட்டச்சத்து நஷ்டமாகாது, நிறம் அப்படியே இருக்கும். இதுதான் வந்து நம்ம நேராக சூரிய ஒளியில் காய வைப்பதற்கும் சூரிய ஒளி காய்ப்பான் சோலார் டிரையர் மூலம் காய வைப்பதற்கும் இந்த 2 வித்தியாசங்கள். 1, சூரிய ஒளி காய்ப்பான் மூலம் காய வைப்பதால் நிறம் அப்படியே இருக்கும். 2, ஊட்டச்சத்துக்கள் நஷ்டமாகாது. ஆதலால் இப்ப வந்து நாங்க வந்து பரிந்துரை செய்யறது வந்து சூரிய ஒளி காய்ப்பானை வந்து வாங்கி வச்சு அதுல வந்து காய வைங்க அப்படின்னு சொல்லிதான் பரிந்துரை செய்யறோம். 1 வந்து நம்ம பச்சை இலைய காய வைத்தால் நம்மளுக்கு வந்து 200 கீரை பொடி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இது மாதிரி நம்ம கீரை பொடியை செய்து வச்சுக்கலாம். இது தேவைப்படும் பொழுது நம்ம சூப்பாவும் போட்டு குடிக்கலாம். அல்லது நம்ம குழந்தைகளுக்கு தினமும் வந்து நம்ம பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சாதம் செய்யலாம் என்ன சாதம் செய்யலாம்னு தாய்மார்கள் டெய்லி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப 1 வந்து நம்ம சுடு சாதத்துல நெய்ய கூட ஊத்தி இந்த பொடியை வந்து நம்ம போட்டு கீரை பொடி சாதமா கூட நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கீரை பொடியை அப்படியே சாப்பிடுறத விட நம்ம சூப், அதாவது வந்து உணவுல நம்ம கலந்து கலவை உணவா சாப்பிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கீரை பொடி சூப். நிறைய பேர் வந்து டீ காபி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா 11 வந்து இந்த தேநீர் அருந்துறாங்க. இப்ப தேநீருக்கு மாற்று பொருளாக வந்து நம்ம இந்த கீரை பொடி சூப் நம்ம செய்யலாம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நத்தம் ஹவாவேலியைச் சேர்ந்த டிஆர் பீம்சிங் அவர்கள். சில நேரங்களில் வந்து சில தேன்கள் வந்து கெட்டி ஆயிடுது, சில தேன் வந்து கல்கண்டு மாதிரி மாறிடுது கொஞ்சம் நாள் ஆன உடனே. அது வந்து என்ன காரணம், ஏன் வந்து அப்படி மாறுது?
1: அந்த நேச்சுரலாகவே இந்த நெக்டரில் வந்து இந்த ஃப்ரூட்டோஸ் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிரும், கல்கண்டு மாதிரி ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகாந்தி பூவிலேருந்து வர்ற தேன்லாம் ஒரே ஒரு மாதம் கூட ஆக வேணாம், அப்படியே கெட்டி ஆயிரும். ஸோ அதில் வந்து நிறையா குளுக்கோஸ் கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி அந்த இதனால தான் அந்த கிறிஸ்டலைஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆகும். அது வந்து நல்ல குவாலிட்டி தேன் தான். மக்களுக்கு வந்து என்னென்னா இப்போ கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சுன்னா ஜிடிபாக கலந்துட்டாங்களோன்னு நினைப்பாங்க. தேனில் தான் வந்து நிறையா சந்தேகப்படுவாங்க, ஏன்னா தேனை பற்றி தெரியாதனால, கரெக்டாக தெரியாதனால வந்து சந்தேகங்கள் வருது. அவங்கள வந்து இந்த மாதிரி கரெக்டான இதெல்லாம் சொல்லி எஜுகேட் பண்ணிட்டோன்னா அவங்கள வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, இயற்கையிலே இந்த வேரியேஷன் இருக்கும், டென்சிட்டி மாறும், கலர் மாறும், டேஸ்ட் மாறும், இதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாங்கள் வந்து அதனால் எந்த ஏரியாவில் எடுக்கிறோமோ அதை மென்ஷன் பண்ணிடுவோம். அழகர் ஹில்ஸ்னால் அழகர் ஹில்ஸ் அணி, ஃபாரஸ்ட்னா எந்த ஃபாரஸ்ட், கேரளா ஃபாரஸ்ட்டு, சிறுமலை, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுவோம். அது மாதிரி முருங்கை, நாவல், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுவோம் எந்த தேன் ஏரியாமாக கொண்டு கூட போட்டுருவோம் சில இடத்துல.
0: இப்போ அந்த ஒரு சில தேன் வந்து புளிப்பாக இருக்கும், சில தேன் வந்து கொஞ்சம் துவர்ப்பு இனிப்பு கசப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும், இந்த மாதிரிலாம் கூட தேன் இருக்குது. அப்போ அந்த தேனெல்லாம் வந்து எப்படி?
1: தேன்ன்றது வந்து இனிப்பு பத்திரம் கிடையாது, தேனில் எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கும், ஏன்னா அது எல்லா பூக்கள்ல இருந்து எடுக்கும். அதனால வந்து இப்போ புளியம்பூ பூக்கிற டைமில் வந்துச்சுன்னா அந்த தேன் அதிகமாக, அந்த டைம் புளியம்பூ தான் நிறையா இருக்குதுன்னா அது வந்து புளிப்பாக இருக்கும். அது மாதிரி வேப்பம்பூ பூக்கிற டைமில் வந்து கசப்பாக இருக்கும். அந்த சோர்ஸ் பொறுத்து இருக்குது, அந்த டைமில் எது உங்களுக்கு நிறையா நெக்டர் எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்குதோ அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தேனில் வந்துடும். ஸோ தேன் வந்து இப்படி தான் ஒரு டேஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த சீசன் டு சீசன்லாம் மாறும். ஆனால் வந்து நீங்கள் ரெகுலராக தேன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தேனை சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்ல தேனா கலப்படமான தேனான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
0: சில ஆண்களோ பெண்களோ நான் வந்து தேன் விற்பனை செய்யணும், தேன் கூடு வாங்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போய் வாங்கணும், எப்படி அதை தொடங்கணும்?
1: தேனி வளர்க்குறது வந்து நீங்கள் வந்து பயிற்சி பெறணும்னா நீங்கள் கவர்மெண்ட்லேயே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, கேவிஐசி, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்களே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் விசாரிச்சிங்கன்னா சொல்லிடுவாங்க அடுத்த ப்ரோக்ராம் எப்போ இருக்குது அதை சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பயிற்சி எடுக்கலாம், சர்டிஃபிகேட் கூட கொடுக்குறாங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறைய சப்சிடி ஸ்கீம் அந்த மாதிரிலாம் இருக்குது, பேங்க்கில் லோன் தராங்க, சப்சிடிலாம் உள்ள லோன் தராங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி பண்ணலாம். அது போக நாங்களும் பயிற்சி கொடுக்குறோம், நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். நாங்கள் பொதுவாக வந்து பயிற்சி கொடுத்துட்டு எங்கள்கிட்ட வரவங்களை வந்து நிறைய பாக்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அவங்க வந்து முழுமையாக தெரிஞ்சிருக்காது. தேனி வளர்ப்பு பற்றி தெரியணும்னா நீங்கள் ஒரு வருஷம் அதோடையே பயணிக்கணும், ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அதோட பராமரிக்கிறது, அதோடைய ஸ்டேட்டஸே வேறு மாதிரி இருக்கும், பாக்ஸே வேறு மாதிரி, அந்த பிஹேவியர் எல்லாமே மாறும். ஸோ ஒன் இயர் ஃபுல்லாக நீங்கள் அந்த இதில்
0: பயணித்து
1: அதோடைய ஆழமாக அதோடையே நீங்கள் அது முழுமையாக ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் முழுமையாக கற்றுக்கலாம். நாங்கள் அந்த டிப்ஸ் சொல்லுவோம், இந்த இது அவங்க ஒரே நாளில் வந்து அப்படியே சொல்லிடலாம், ஆனால் எல்லாமே உங்களுக்கு புரியுற

0: இருக்கான ஒண்ணுமே தெரியாது. ஒரே நாள் எல்லாத்தையும் சொன்னோன்னா, ஸோ ப்ராக்டிக்கலாக அப்பப்போ வர்றதை வந்து இது பண்ணுவோம். நாங்கள் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லையா, ட்ரைனிங் கொடுத்துட்டு பொதுவாக வந்து அவங்கள வந்து முதல்ல ஒரு ரெண்டு பாக்ஸோ நாலு பாக்ஸோ வாங்கி ட்ரெயின் அப் பண்ணிக்கோங்க அவங்கள. அதுக்கப்புறம் நிறையா பாக்ஸ் வைக்கலாம். அதாவது நிறையா பாக்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து 25 பாக்ஸ் மேலே வைக்கிறத நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே வச்சோன்னா தேன் கிடைக்காது. ஏன்னா அந்த பீஸ் வந்து அவ்வளோ, அதுவும் 25 பாக்ஸே வந்து அதுக்கு தகுதியான இடமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் அதை வைக்கிறதுக்கு. அந்த இடங்களை பார்த்துட்டு இவ்வளோதான் இந்த இடத்துக்கு, இதுக்கு மேலே வைக்க வேணான்னு கூட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துக்கு. ஸோ நல்ல ஃப்ளரிஷிங்காக இல்லை உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இல்லைன்னா ஒரு பெரிய எஸ்டேட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இதுக்கு நெக்டருக்கு சோர்ஸ் இருக்கிற மாதிரி இடம்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவோம். நீங்கள் 25 கூட வைங்க, வச்சுட்டு அடுத்தது வந்து அடுத்த எண்டு அவங்க பெரிய எஸ்டேட்டாக இருக்குன்னா அடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே பயணிக்கிறாங்கன்னா அங்கே அதுக்கப்புறம் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் அதை ஃபேக்டை சொல்லி இப்படி இப்படி வச்சால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், இதுக்கு மேலே வைக்க வேணாம், இவ்வளோ வைங்க, இவ்வளோ வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் அவங்களை கைட் பண்ணிடுவோம்.
1: பெட்டி வைக்கிறதும் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது 1 வருஷம் பயணிக்கணும், 1 வருஷம் பயணித்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்தந்த மாதங்களில் இப்படி இப்படி வைக்கணும்னு இருக்குதா? இப்போ வந்து நமக்கு 12 மந்த்ஸ் இருக்குது. 12 மந்த்ஸில் வந்து ஒவ்வொரு தடவையும் மழைக்காலம் வரும், குளிர்காலம் வரும், கோடைக்காலம் வரும். இந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம தேன் வளர்ப்பு பார்க்கமா?
0: ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜனவரி பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு தேன் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் கூட நம்ம ஏரியாவில் வந்து தேன் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அதை வந்து நீங்கள் தேன் எடுக்கலாம். தேன் எடுக்கிறீங்க, எடுத்துடுறீங்க. அடுத்து வந்து தேன் கிடைக்காத டைமில் என்ன பண்ணுவீங்க? அதை வந்து சீசன் முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே அதை என்ன பண்ணணும், மேலே இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வேக்ஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து நல்ல தேனீக்கள் வந்து நல்ல தேன் சம்பாதிச்சு அதுக்கு சேமித்து வைக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். அது எதுக்கு சேமித்து வைக்கிறதுன்னா, இந்த மாதிரி மழை காலம் இந்த மாதிரி அதுக்கு சாப்பாடு கிடைக்காத காலங்களில் அது சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்க உணவு நம்ம எடுத்துடுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, அந்த சீசன் முடிஞ்ச உடனே அந்த ஹைவ் எம்டியாக இருக்கும் மேலே. ஏன்னா எல்லா தேனையும் நம்ம எடுத்துட்டோம்ல, அது வந்து சேர்க்க முடியாது, கிடைக்காது. இப்போ அது வந்து சாப்பாடு இல்லாமல் ஸ்டார்விங் ஆகிரும் இல்லையா, அதனால் வந்து அதுக்கு வந்து ஃபீடிங் பண்ணுவோம். ஃபீடிங் பண்ணோன்னா சமயத்தில் வந்து நம்ம அந்த தேனையை டைல்யூட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா வந்து ஜீனியை வந்து வைக்கலாம். ஜீனியை வந்து தண்ணியில் கலந்து கொஞ்சம் ஒரு 250 ml வச்சோன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வச்சோன்னா அதுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். அது இருந்தால் தான் அது வந்து உள்ளே இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்னா சாப்பாடு கிடைக்காம, ஏன்னா எல்லா இடமும் ட்ரையாக இருக்கும், ஒன்றும் பூக்கள் இருக்காது இந்த சீசனில். அது என்ன பண்ணும், புதுசாக நம்ம ஒரு இடத்த தேடி போவோன்ட்டு அது இறையை தேடி வேறு இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அது போகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம ஃபீடிங் பண்ணுற டைமில் நம்மளுக்கு தேன்லாம் எடுக்க மாட்டோம், தேன் இருக்காது. ஏன்னா எல்லா ஃப்ரேம்லாம் கிளியர் பண்ணிடுவோம். மக்கள்கிட்ட ஒரு தப்பான ஒரு இது பரவி இருக்கு. எப்படின்னா இவங்க வந்து இந்த தேனீ வளர்க்குறவங்கெல்லாம் வந்து ஜீனி பாகு வச்சு வச்சு தான் தேன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன், தப்பான தகவல் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து அந்த அதோடைய நான் சீசனில் அதுக்கு மாத்திரம்தான் ஃபீட் பண்ணுறோம், மற்றபடி தேன்லாம் அதுலேருந்து எடுக்க மாட்டோம் அந்த டைமில்.
1: அப்போ அந்த ஜீனி தண்ணி கொடுக்கறதுனால வந்து தேனும் ஜீனி ஆயிருமா அப்படின்னு?
0: தேனே எடுக்க மாட்டோமே, தேனே இருக்காது. அதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் பத்தாது, அதுக்கே பத்தாது, அந்த அளவு தான் வைப்போம்.
1: ஓ, அந்த ஆயுள் காலம் நீடிக்கணுன்றது?
0: இல்லை இல்லை, அது அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்காண்டி சேமித்து வச்சது நம்ம எடுத்துடுறோம்ல. ஸோ அது வந்து நம்ம எடுத்துறதுனால அதுக்கு நெக்டாரே கிடைக்காத சீசனில் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவ்வளோதான்.
1: தேனி வளர்க்குறதுக்கு வந்து டெய்லி தண்ணி கொடுக்கணுமா சார்?
0: தண்ணி வந்து அது நேச்சுரலாகவே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேனி வந்து நல்ல தண்ணி நீரோட்டம் இந்த மாதிரி ஓடைகள்லாம் இருந்ததுன்னா அங்கே அது நேச்சுரலாக போய் குடிச்சுக்கிறோம். இல்லைன்னா தோப்பு இந்த மாதிரி இல்லை தண்ணி பாய்ப்பாங்கள்ல, அது அந்த தண்ணி அந்த ஈர மண்ணிலிருந்து தண்ணியை வந்து உறிஞ்சு குடிச்சிடும். நிறைய தண்ணி குடிக்கும். அதாவது இப்போ டேப்பில் எல்லாம் சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் உட்காந்துருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ட்ரையாக இருக்கிற ஏரியாஸ் அதிலெல்லாம் வந்து இந்த சிமெண்ட் தொட்டி இருக்கும், சின்னதாக இருக்கும், ஒரு 4 இன்ச் உயரம், ஒரு 6 இன்ச் விட்டம், 8 இன்ச் விட்டம் அந்த மாதிரி இருக்கும். அது உள்ள கல் பெபிள்ஸ் போட்டு அதில் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டோன்னா அதில் அந்த பெபிள்ஸில் உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான தண்ணியாக தான் குடிக்கும். ஸோ அதை டெய்லி மாற்றிட்டே இருக்கணும். மாற்றிட்டோன்னா அது நல்ல அதில் வந்து தண்ணி குடிச்சிக்கணும். வெயில் காலத்தில் நல்ல வெயில் காலத்தில் வந்து அதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும்.
1: மழை காலங்களில் என்ன செய்யும் சார்?
0: மழை காலத்தில் வந்து அது மோஸ்ட்லி வெளியே போகாது ஹைவுட், ஏன்னா அது ரெக்கை வந்து ரொம்ப சின்னது இல்லையா. ஒரு ஒரு சொட்டு மழை தண்ணி விழுந்தாலும் அது பறக்க முடியாது, கீழே விழுந்துடும். அதுக்கு வந்து இயற்கையிலே அதுக்கு உரிய இன்ஸ்டிங்க்ட்ல இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு அதுக்கு முதலே தெரிஞ்சிடும், வெளியே போகாது.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: டிஆர் பீம்சிங் அவர்களின் நேர்முகம் தொடர்கிறது.
1: ஸோ அந்த மழை காலங்களையும் வெளியவே போகாது. ஸோ அதுக்கு இருந்த சாப்பாடெலாம் நம்ம எடுத்துட்டோம். அந்த டைமில் வந்து நம்ம அது உள்ள அந்த மழை காலங்கள்லையும் உள்ள ஃப்ரேம்லாம் க்ளீன் பண்ணி தான் இருக்கும். ஒன்றுமே வெறும் ஃப்ரேம் தான் இருக்கும். அந்த டைமில் தான் ஃபீடிங் பண்ணுவோம். ஃபீடிங் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அடுத்து இப்போ டிசம்பர் எண்டு வந்த உடனே தான் இந்த கட்டிக்கிட்டி ரெடி ஆகும். அப்புறம் தான் வந்து தேனே வரும். அந்த டைமில் வந்து நேச்சுரலாக இருக்கிற தேன் தான் வரும். நீங்கள் ஃபீடிங் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சாப்பிடாது. நேச்சுரலாக அதுக்கு நெக்டர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது சாப்பிடாது. அது இயற்கையை தான் விரும்பி போகும்.
0: இப்போ தேனீ பறந்து போயிட்டு இதுதான் நம்ம இருப்பிடம் அப்படின்னு கரெக்டாக வந்துருமா?
1: அது ஏதோ ஒரு சென்சிங் இருக்குது அதுக்கு. அது வந்து கரெக்டாக வந்துடும். அந்த எப்படி எந்த வழியில் போகிறதோ கரெக்டாக அதே டைரக்ஷன் டக்குன்னு வந்துடும். அது நேராக ஃப்ளைட் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். சர் சர்னு போயிட்டு வரும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். காலையில் 4:30 5 மணிக்கெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிடும். 6 மணி வரைக்கும் அது வேலை பார்த்து

0: விரும்பி போவோம்.
1: இப்போ தேனி பறந்து போயிட்டு இதுதான் நம்ம இருப்பிடம் அப்படின்னு கரெக்டாக வந்துருமா?
0: அது ஏதோ ஒரு சென்சிங் இருக்கு அதுக்கு, அது வந்து கரெக்டாக வந்துடும். அந்த எப்படி எந்த வழியில் போகிறதோ கரெக்டாக அதே டைரக்ஷன் டக்குன்னு வந்துடும். அது நேராக ஃப்ளைட் இறங்குற மாதிரி இருக்கும், ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும், சர் சர்னு போயிட்டு வரும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். காலையில் 4:30 to 5 o'clock வேலையை ஆரம்பிச்சிடும், 6 o'clock வரைக்கும் அது வேலை பார்த்துட்டே இருக்கும். நிறைய தடவை போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும்.
1: போயிட்டு போய் ஒரு தடவை போய் மகரந்தத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திருப்பி போய் போய் எடுத்துகிட்டு
0: வரும். அது மகரந்தத்தை வந்து காலில் வந்து பேக் இருக்கும், அந்த ஒரு பேக் மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் வந்து ரெண்டு காலில் வந்து பின்னங்காலில் வந்து ரெண்டு பை இருக்கும், அந்த பையில் மகரந்தத்தை எடுத்துக்கிறோம். ஹனி பேக் உள்ளே உடம்பு உள்ளே இருக்கும், அது தனியாக ஒரு இது மாதிரி. நெக்டரை வந்து உறிஞ்சி அது உள்ளே போய் தேனாக கன்வெர்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணும்.
1: அதுக்கப்புறம் தான் அது
0: அது வயிற்றில் போய் தான் அது தேனாக கன்வெர்ட் ஆகுது. வெறும் நெக்டர் தான், தேன் கிடையாது.
1: அப்போ அது வந்து டைஜஷன் பண்ணுதா?
0: ஆமாம், ப்ரீ டைஜஸ்டர் தான். டைஜஸ்டர் தனி சிஸ்டம், அது வயிற்றுக்குள்ளெல்லாம் போகாதானா, அந்த பேக்கில் தான் இருக்கும், ஹனி பேக் இருக்கும் உள்ளே.
1: இப்போ வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம், தேன் வந்து வளர்த்து நம்ம விற்பனை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: தேனி வளர்க்குறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா வந்து இப்போ தேனி வளர்க்குறது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. தேனி வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், எல்லா உயிரினங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு. ஏன்னா அது இல்லைன்னா, மகரந்த சேர்க்கை இல்லைன்னா உங்களுக்கு வந்து உற்பத்தியே இருக்காது, சாப்பாடே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து தேனி வளர்க்கலாம். தேனி வளர்க்குறது வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் தொழில் தான். ஒன்லி திங், நம்ம வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அதில் ஆர்வம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நம்ம வந்து இது மற்ற இது மாதிரி ஏதோ சுவிட்சை போட்ட உடனே மிஷின் ஓடி இது பூரா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரூபா அப்படியே என்ன வேண்டியதான் பில்லை போட்டுட்டு அப்படி கிடையாது. இது வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் வேணும். இதோடைய தேனிக்குடியே நம்மளும் மானசீகமாக அதோட பயணித்தால் தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அதோட பராமரிக்கிறது, அது நோய் வருதா இல்லைன்னா அது கரெக்டாக இருக்கா, அதுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி அதை வந்து நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்த்தானா இந்த மாதிரி கவனிப்போம். அது மாதிரி இது ஒரு டோட்டல் கேர் கொடுக்கணும். கேர் கொடுத்து அது ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, கொஞ்சம் அது வழிமுறைகள்லாம் இருக்குது, நுணுக்கமான நுணுக்கங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து யாருக்குனாலும் அதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஏன்னா இந்த தொழில் வந்து வளரணும், தேனீக்கள் வந்து பெருகணும், அது வந்து எங்களோட எய்ம், எங்களோட மோட்டோ அதுதான். ஸோ அதனால் அந்த யார் வந்தாலும் நாங்கள் வந்து எனி டைம் வந்து அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் வந்து பீஸும் கொடுக்குறோம், தேனீக்கள் கொடுக்குறோம், பாக்ஸ் கொடுக்குறோம், அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்களும் கொடுக்குறோம். தேன் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம், எங்கள்கிட்ட தேன் வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம்.
1: இப்போ விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
0: விற்பனை வந்து நம்ம இதில் தேனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு, இது உண்மையான தேனா இல்லை வேற எதுவுமா போலியா அப்படின்னு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்புற மாதிரி நம்ம மேலே நம்பிக்கை வரணும், அந்த நம்பிக்கையை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் புதுசாக மார்க்கெட்டில் போனீங்கன்னா நம்ப மாட்டாங்க, இது நீங்கள் உண்மையான தேன் தான் கொண்டு போவீங்க, அது என்ன இப்படி இருக்குது, அது சந்தேக கண்ணிலேயே பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து முதல்ல நீங்கள் ஒரு தேனி வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணி அவங்க மூலமாகவே வச்சு அப்படியே விரிவாக்கம் பண்ணலாம் மார்க்கெட். அப்படியே அவங்க ஒருத்தர் சொல்லி சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே இந்த மாதிரி ஒரு தேனி வளர்க்குற என் நண்பர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அனுபவிச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம்.
1: அப்ப தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம.
0: ஆமா, முதல்ல நீங்க உங்க பக்கத்துல கொடுக்காம எதுக்கு அவ்வளவு தூரத்துல போய் கொடுக்கணும்? தேன் வந்து நல்ல டிமாண்ட் தான் இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா வாங்குவாங்கன்னு அவங்க கண்ணார பாப்பாங்கல்ல, நீங்க தேனி வளர்க்குறீங்க எடுக்கிறீங்க எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க, அதனால சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க அவங்கள்ட்ட. அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க.
1: இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குறோம் அப்படின்னா பக்கத்தில் யாருக்கும் தொல்லை இருக்காதா சார்?
0: இது பொதுவாக யாரையும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நீங்கள் செலக்ட் பண்ணுற இடம் அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து தேனி பெட்டி வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த நைட் டைமில் வந்து லைட் வெளிச்சம் வந்து அதில் படக்கூடாது. இது இன்செக்டோட சேர்ந்தது இல்லையா, லைட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும், லைட் வெளிச்சத்தில் போய் அதில் போய் போய் இது பண்ணும். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க இது பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டு வெளிச்சம் வந்து படுற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இது அவங்க வீட்டுக்குள்ளே போயிடும், அது டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் அந்த மாதிரி இடம் செலக்ட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி வெளிச்சம்லாம் படாதபடி ஒரு இடத்த செலக்ட் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு நைட்டு 6 மணி 6 7 மணி அதிகம் அடைஞ்சுனா வெளியில வராது, வெளிச்சம் வரக்கூடாது பெட்டியில, அவ்வளவுதான்.
1: பகல் நேரங்கள்ல வந்து எப்படி?
0: பகல் நேரம் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ், அது இருக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. இப்போ சின்ன சைஸ் போயிட்டு போயிட்டு வரும், நீங்க ரொம்ப உன்னிப்பா பார்த்தா தான் அது போயிட்டு வரதெல்லாம் தெரியும், மற்றபடி ஒண்ணுமே தெரியாது. அதனால யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அந்த பாக்ஸை போய் நீங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி களைச்சு விட்டீங்கன்னா தான் கொட்டும், மற்றபடி நீங்க அது பக்கத்துல எல்லாம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது.
1: இப்போ அது வந்து தேன்ல வந்து எறும்பு வந்துருந்தா அல்ல வேற ஏதாவது பூச்சிகள் வரலாம், அதுக்கு பாதுகாப்பு நம்ம என்ன?
0: ஆமா, அது கண்டிப்பா

0: பண்ணோம். எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இப்போ வீட்டில் வளர்க்குறீங்கன்னா நாலு கால் உள்ள ஸ்டாண்ட் இருக்குது, நாலு கால்லையும் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா எறும்பு வரவே வராது. டெய்லி தண்ணி வத்திராமல் பார்த்துக்கணும். டெய்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்ல, அப்படி பார்த்தாலே தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிடணும், தண்ணி குறைஞ்சிச்சுன்னா அது எறும்பு வராது. நீங்கள் தோட்டங்களில் வளர்க்குறது ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் உள்ளதை வச்சுருப்போம், அதில் வந்து கிரீஸ் அடிச்சிருப்போம், கிரீஸ் அடிச்சிட்டோன்னா எறும்பு ஏறாது. நீங்கள் வந்து பொதுவாக வந்து நீங்கள் தேனி வளர்க்குற இடத்த வந்து சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும். புதர் மாதிரி கீழே இலை இதெல்லாம் இருந்ததுன்னா அது வழியில் இன்செக்ட்ஸ் எறும்பு இதெல்லாம் ஈஸியாக ஏறிடும். அது சுற்றி வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தொல்லை இருக்காது. ரெண்டாவது வந்து அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா, சமயத்தில் நகர்ந்து இருக்கும் ஓப்பனிங் எங்கிட்ட அது அகலமான ஓப்பனிங் இருக்குது இல்லைன்னா பாக்ஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னா. இப்போ பெரிய ஓப்பனிங் இருந்ததுன்னா அதுக்கு வந்து எதிரிகள் நிறையா இருக்காங்க, இந்த கதண்டு இந்த மாதிரி நிறைய இன்னும் இன்செக்ட்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் உள்ளே போய் அது கூட இது பண்ணும், அது ரெசிஸ்ட் பண்ணும், சண்டை போடும். இருந்தாலும் இது வந்து நிறையா இருந்ததுன்னா ஓவர் பவர் பண்ணிடும். ரெண்டாவது இந்த தோட்டங்களில் வைக்கிறப்ப வந்து இந்த செவ்வரும்பு இருக்குது, ஃபயர் ஆன்ஸ்னு சொல்லுவாங்க, முசுறுன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அதை வந்து அது இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும், எறும்பு ஏறிடாமல். கட்டெரும்பு இருந்தாலும் அதுக்கு ரொம்ப டேஞ்சர் தான். இந்த மாதிரி எறும்புகள் வந்து அதுக்கு ரொம்ப எதிரி தான், அந்த இதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும்.
1: இதெல்லாம் பண்ணினோம்னா நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். விவசாயிகளுக்கும் மற்றவங்களுக்கும் தேனீ வளர்ப்பில் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
0: விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விவசாயிகள் வந்து தோட்டத்தில் வந்து தேனீ பெட்டி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து மகசூல் கூடும், ஹெல்த்தி ஈல்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு காய்கறி பயிர் பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு தென்னந்தோப்பு இல்லை மாந்தோப்பு ஏதோ இருக்குன்னா அதுலாம் வந்து ஈல்டு வந்து கூடும். ரெண்டாவது வந்து இவங்களுக்கும் தேன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து இப்போ மகரந்த சேர்க்கைக்காக வைக்கலாம், அது போக தேன் வந்ததுன்னா தேனும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒவ்வொரு தேனி பெட்டி வச்சுட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது, இன்னும் சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹாபி, மைண்ட் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவங்களே அவங்க வீட்டிலேயே அவங்களே தேன் எடுத்து அவங்க குடும்பமாக சாப்பிட்றப்ப இன்னும் மகிழ்ச்சி இல்லையா? அதனால தேனி எல்லாருமே வளர்க்கலாம். தேனி வளர்க்குறத வந்து எல்லாரும் ஊக்குவீங்க, என்கரேஜ் பண்ணுங்க.
1: நன்றி சார். தேனி வளர்ப்புனா என்ன, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை பார்க்கணும், நம்ம அதோட எப்படி பயணிக்கணும், அப்படி பயணிச்சோம்னா நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பத்தி நீங்க ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய மண்மணியம் நிகழ்ச்சியில் இதுவரை தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் நத்தம் ஹவாவேலியைச் சேர்ந்த டி ஆர் பீம்சிங் அவர்கள். வேளாண் தகவல்கள். இன்றைய வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான அசோலா தீவனம் தயாரிப்பு குறித்து அறிந்து கொள்ளலாம். பசுந்தீவனம், உலர் தீவன பற்றாக்குறை காரணமாக கிராமப்புறங்களில் கால்நடை வளர்ப்பு குறைந்து வருகிறது. கிராமப்புறங்களில் தரிசு நிலங்களில் தீவன மரங்களை நட்டு வளர்ப்பது, வேறு பசுந்தாள் தீவனங்களை வளர்ப்பது இந்த பற்றாக்குறையை ஈடுகட்டும். இத்துடன் அசோலா என்னும் நீரில் மிதக்கும் ஒருவகை பெரணி தாவரம் கால்நடைகளுக்கு அதிக சத்துள்ள தீவனமாக பயன்படுகிறது. கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்களை குறைந்த செலவில் வழங்குவதில் அசோலா முக்கிய பங்கு வகிக்கிறது. நீரில் மிதந்து வரும் இந்த சிறிய பாசி வகை தாவரத்தில் அதிக அளவு புரதம், தாதுக்கள், விட்டமின்கள் உள்ளன. கறவை மாடுகள், கன்றுகள், ஆடுகள், கோழிகளுக்கு துணை தீவனமாக பயன்படுகிறது. அசோலாவில் அதிக புரதச்சத்து இருப்பதால் கால்நடைகளின் உடல் வளர்ச்சி, பால் உற்பத்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. பசுந்தீவன பற்றாக்குறை காலங்களில் அசோலாவை பயன்படுத்துவதன் மூலம் தீவன செலவை குறைக்க முடியும். வீட்டின் அருகில் நிழலான இடத்தில் 2 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 20 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழி அமைத்து அதில் பிளாஸ்டிக் விரிப்பு அமைக்க வேண்டும். நேரடியாக சூரிய ஒளியும் மழை நீரும் அசோலா மீது படாதவாறு நிழற்கூரை அமைக்க வேண்டும். அதில் மண், மாட்டுச்சாணம், தண்ணீர் கலந்து நிரப்பி அசோலா விதைகளை விட வேண்டும். சரியான பராமரிப்பில் 10 முதல் 15 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அசோலாவை தினமும் அறுவடை செய்து சுத்தமான நீரில் கழுவி கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு கறவை மாட்டிற்கு தினமும் 1 முதல் 2 கிலோ அசோலாவை தவிடு அல்லது அடர் தீவனத்துடன் கலந்து கொடுத்தால் விரும்பி உண்ணும். வெள்ளாடு, செம்மறியாடுகளுக்கு தினமும் 1/2 கிலோ, கன்றுகள், கோழிகளுக்கு 200 கிராம் வீதம் கொடுக்கலாம். தொடர்ந்து கால்நடைகளுக்கு அசோலா கொடுக்கும் போது புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து கிடைக்கும். மனிதர்களும் இதை உணவாக சாப்பிடலாம். அசோலா தொடர்ந்து கால்நடைகளுக்கு கொடுக்கும் போது கலப்பு தீவனத்தின் அளவை குறைத்து கொடுக்க வேண்டும். கால்நடைகளுக்கு அசோலா வழங்குவதால் தீவன செலவு குறைந்து பால் உற்பத்தியை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. விவசாயிகள் தங்கள் பண்ணைகளில் அசோலாவை வளர்த்தால் வெளியில் வாங்கும் செலவும் குறையும், இதற்கான முதலீட்டு செலவும் குறையும். இவ்வாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.

பசுமை இல்ல வாயு விளைவுகளை குறைக்க என்ன வழிமுறைகள் என்பது பற்றி அறிந்து கொள்ளலாம். மர விவசாயம் பசுமை இல்ல விளைவை கட்டுப்படுத்துகிறதா? விவசாயிகள் மரம் சார்ந்த விவசாயம் செய்யும்போது பசுமை இல்ல வாயு விளைவுகளை குறைக்க முடியும். அதாவது பூமி வெப்பமடைதலை விவசாயிகள் குறைக்க முடியும். காற்றில் ஈரப்பதம் பிரித்தெடுத்தல். விவசாயிகள் நடும் மரங்கள் காற்றில் ஆக்சிஜன் ஓட்டு வெளியிடும். காற்றில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை அதாவது CO2 எடுத்துக்கொள்ளும். இந்த CO2 கரிம பொருள்களாக தாவரங்களில் சேமிக்கப்படுகிறது, மண்ணில் சேமிக்கப்படுகிறது, தாவரங்களை உண்ணும் விலங்குகளில் சேமிக்கப்படுகிறது. இதன் மூலம் காற்றில் CO2 அளவு கணிசமாக குறைகிறது. மீத்தேன் வாயு வெளியேற்றத்தை குறைத்தல். மரங்களின் இலை தழைகள் மண்ணை வளப்படுத்துகின்றன. வேர்கள் மண் அரிப்பை தடுக்கின்றன. மண் வளம் மேம்பட்டு மீத்தேன் உற்பத்தி தடுக்கப்படுகிறது. நைட்ரஸ் ஆக்சைடு மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஸ் ஆக்சைடை N2O இலைகளின் மூலம் சிறிதளவு மட்டும் எடுத்துக்கொள்கிறது. மரங்களின் வேர்களை சுற்றி வளரும் பல்வேறு நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. இந்த செயல்முறையில் நைட்ரஸ் ஆக்சைடு ஓரளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. எனினும் மரங்கள் நைட்ரஸ் ஆக்சைடை குறைந்த அளவிலேயே குறைக்கிறது. N2O என்பது ஒரு சக்தி வாய்ந்த பசுமை இல்ல வாயு. கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமான வெப்பத்தை ஈர்த்து வைத்துக் கொள்வதால் வளிமண்டலம் வெப்பமாக மிக முக்கிய காரணமாகிறது. மரம் சார்ந்த விவசாயம் செய்வதனால் காற்றில் C2O CH4 கட்டுப்படுத்தப்படுகிறது. N2O குறைந்த அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. மரம் வளர்ப்போம், பூமி வெப்பமயமாதலை தடுப்போம். வேளாண் பழமொழி சிந்தனை. காய்த்த வித்திற்கு பழுது இல்லை, காய்த்த வித்திற்கு பழுதில்லை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன் மரக்கன்று நடவு செய்து 7 ஆண்டுகள் வரை மரங்கள் வேகமாக மேல் நோக்கி உயரமாக வளரும். இந்த காலகட்டத்தில் அவசியமில்லா கவாத்து செய்யக்கூடாது. இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய மண்மணியும் நிகழ்ச்சி.

தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில். செய்தி வரும் வரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸோடு.

வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு ஜி பாமலனுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை

சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாக தெரிவித்தார். அயோத்தியா யாத்ரிகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு டோக்கன் சாஹூ தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கானாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால், தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய்பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னெட் தலா 2 கோல் அடித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுரத்தென்றல்.

நேரம் 8:11 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திற்காக இதோ.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

டி பிளாக் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேரம் 8:22. மதுர தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆதவன் திரைப்படத்திற்காக இதோ.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல்.
1: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
2: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
3: சாந்தாக்கா, நீங்க ஃபேன்னு சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
4: தலிவரு,
3: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
4: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
2: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
5: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, இந்த உலகம்

0: சுழல்வது எதனால் அப்படின்னா, கண்டிப்பா உழைக்கும் தொழிலாளர்களுடைய கரங்களால் தான் இந்த உலகமே சுழலுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த உழைப்பாளிகளின் குரல்களை கேட்கும் இந்த சிறந்த நிகழ்ச்சி தான் அச்சாணி. இன்றைய நமது அச்சாணி நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரு பெண் தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களோட அனுபவங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் மகாலட்சுமி, நான் வந்து மதுரை சிம்மக்கல்ல இருந்து வர்றேன். கலர் கோலப்படி தயார் பண்றத உங்களுக்கு விரிவா சொல்ல வந்திருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம். அதாவது பெண்களுக்கு உகந்த ஒரு பொருள் தயாரிக்கிறீங்கம்மா. கலர் கோலப்படி தயாரிக்கிற தொழில் எப்ப இருந்து நீங்க வந்து செய்றீங்க?
1: எனக்கு வந்து 10 வயசுல இருந்து நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார்.
0: 10 வயசுல இருந்து என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து 5வது தான் படிச்சிருக்கேன். அம்மா அப்பா உங்க கஷ்டப்படுறதுனால நாங்க அந்த சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சுட்டு வந்து அந்த வேலையை பார்ப்போம். அந்த 5வது வரைக்கும் தான் அவங்களால படிக்க வைக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் படிக்கலங்க சார்.
0: அப்பா அம்மாவும் பார்த்த தொழிலா?
1: பார்த்தாங்க. அப்பா அம்மா பார்த்ததை நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: எங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பெனி எங்க இருக்கு?
1: சிம்மக்கல்ல இருக்கு. எங்களுக்கு வந்து கம்பெனின்னு கிடையாது, நாங்க குடிசை தொழில்.
0: குடிசை தொழிலா பண்றீங்க? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அது நாங்க இப்ப 36 வருஷத்துக்கு பக்கமா பண்ணிட்டு இருக்கோம்.
0: 36 வருஷமா?
1: அதான் எனக்கு 10 வயசுங்க எல்லாம் பாத்துக்கங்க. இப்ப எனக்கு 48 வயசு ஆகுது.
0: 38 வருஷமா வந்து
1: பாத்துக்கிட்டு இருக்கோம்,
0: தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. கலர் கோலப்படி தயாரிக்கக்கூடிய தொழில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க?
1: அது வந்து பெண்களா பாக்குறாங்க, ஒரு 200 பேருக்கு பக்கமா பாக்குறாங்க. நாங்க பாக்குற இடத்துல ஒரு 100 பேர் பாக்குறாங்க. அப்புறம் வீட்டுகள்ல கொண்டு வச்சு நாங்க தயார் பண்ணி கொடுத்தா அவங்க பேக்கிங் பண்ணி தருவாங்க. எங்க வீட்டுல வந்து என் மக, என் மருமக, என் மயங்க 2 பேரு, எங்க ஹஸ்பண்ட்,
0: குடும்பமா சேர்ந்து பாத்துட்டு இருக்கோம். இப்ப கலர் கோலப்படி அப்படின்னா அதோட மூலப்பொருள்?
1: மூலப்பொருள் வந்து நாங்க வெள்ளை கோலப்படி தான் வாங்கி தயார் பண்றது. வெள்ளை கோலப்படி முத வந்து கெமிக்கல் வாங்கி தயார் பண்ணோம். கெமிக்கல் வந்து கையில ஒட்டும், லிக்விட் வந்து கையில ஒட்டாது. அப்ப கெமிக்கலை கட்டி லிக்விட் வந்து 3 மடங்கு விலை கூட. கெமிக்கல்ல தயார் பண்ணா கிலோ வந்து 15 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நாங்க லிக்விட்ல தயார் பண்றதுனால கிலோ 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது வந்து கஸ்டமருக்கு கிடையாது, வியாபாரிகளுக்கு மட்டும். இப்ப கஸ்டமருக்கு கொடுக்கறதா இருந்தா அது கிலோ 60 ரூபாய்க்கு போய் சேரும். ஏன்னா எங்க கிட்ட இருந்து 3 பேர் கை மாறி போகும். அப்படிங்கிற கிலோ 60 ரூபாய், 80 ரூபாய், ரேட்டை பொறுத்து.
0: இப்ப வந்து இந்த வெள்ளை கலர் கோலப்படி இருக்குல்ல, எந்த ஊர்ல இருந்து வாங்குறீங்க?
1: எங்களுக்கு வந்து முத வந்து நத்தத்துல இருந்து வருதுங்க சார். முத வந்து நாங்களா கல்லு வாங்கி அதை உடைச்சி நாங்க மாவு பண்ணி திருச்சி தயார் பண்ணுவோம். இப்ப எங்கனால அதெல்லாம் முடியாததுனால மிஷின் வந்ததுனால மிஷின் பொடியை வாங்கி நாங்க லோடு கணக்குல இறக்கி வச்சு அதை நாங்க வாங்கி ஒயிட்ல வந்து கெமிக்கல் கலந்து நாங்க தயார் பண்ணிக்கிறோம் சார்.
0: லோடு எவ்வளவு இன்னைக்கு?
1: இன்னைக்கு லோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மூடை வந்து 260 ரூபா வருது எங்க கைக்கு வருது. அப்ப நாங்க வெளியில நாங்க விக்கையில வந்து பொருள் நாங்க கூட வச்சுதான் நாங்க விக்க முடியும். இறக்கி வைக்கிற இடத்துக்கு வாடகை இதெல்லாம் கொடுக்கணும் இல்ல, அதனால நாங்க கூட வச்சுதான் கொடுக்கறோம்.
0: சரி,
1: ஒரு மூடை 320 ரூபாய்க்கு கொடுக்கறோம்.
0: இப்ப நீங்க வந்து கலர் கோலப்படி மட்டும் விக்கிறீங்களா இல்ல வெள்ளை கலர் கோலப்படியே
1: விற்போம், கலரும் கொடுப்போம்,
0: ரெண்டுமே கொடுக்குறீங்க?
1: ஆமா, கார்த்திகை மார்கழி வந்து எங்களுக்கு சீசன். இப்ப மற்ற நேரத்துல இப்ப முதல் வந்து இந்த சீசனுக்கு தான் விக்குங்கிறத இருந்தா இப்ப வந்து அன்சீசன் மாதிரி எல்லா விசேஷங்களுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, கோவில் திருவிழாக்கு, கல்யாண மகாலுக்கு, இப்ப வந்து இந்த யூடியூப்ல கோலம் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க முத கொண்டு ரெகுலரா. இப்ப நான் வந்து யூடியூப்ல விளம்பரப்படுத்திருக்கேன், அதுல பார்த்து வந்து கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு கலர் கோலப்படி வேணும், எனக்கு இத்தனை கிலோல வேணும், இவ்வளவு வேணும்னு சொல்லி எந்த நேரம் போன் போட்டு கேட்டாலும் நாங்க உடனே தயார் பண்ணி கொடுப்போம்.
0: ஆர்டர் இப்படி போன்ல பண்ணாலே போதுமா?
1: போன்ல, ஆன்லைன்ல எங்களுக்கு பண்ணிடுவாங்க, நேராக தேடி வருவாங்க. ரெண்டாவது நாங்க வெளியூர்களுக்கெல்லாம் நாங்க கடைகளுக்கு அனுப்பிச்சு விடுவோம்.
0: எந்தெந்த ஊர்ல அனுப்புறீங்க?
1: எல்லா ஊருக்குமே, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பாண்டிச்சேரி, சென்னை, எல்லா ஊருக்குமே நாங்க அனுப்புறோம்.
0: பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. மதுரையில வந்து குடிசை தொழிலா தொடங்கி சென்னை பாண்டிச்சேரி வரைக்கும் சப்ளை பண்ணி
1: எல்லா ஊருக்குமே அனுப்புறோம்.
0: ஹோல்சேலா மட்டும் அனுப்புவீங்களா இல்ல வந்து
1: இப்ப ரீட்டெயிலா வந்து கேக்குறவங்களுக்கு வந்து அவங்களே வந்து எங்ககிட்ட பாத்துட்டு நீங்க கம்மியா சொல்றீங்க, தொழிலை பாத்துட்டு அவங்களே கூட தருவாங்க.
0: இப்ப வந்து கலர் கோலப்படி ஒரு கிலோ ரீட்டெயில்னா எவ்வளவு?
1: 50 கிலோ சிப்ப வந்து நாங்க 1200 ரூபாய் கொடுக்கறோம். வண்டி வாடகை இல்லாம கொடுக்கறதுனால 1000 ரூபாய் கொடுப்போம்.
0: ஒரு தனி நபர், ஒரு குடும்பம் வந்து உங்கள்ட்ட வேணும் கேட்டா அவங்களுக்கு தனியா சில்லறையா கொடுக்கறீங்களா?
1: கொடுக்கறோம்.
0: எவ்வளவு அது, என்ன கணக்கு?
1: நாங்க வந்து 100 கிராம் பாக்கெட்டு அப்படின்னா 5 ரூபான்னு கொடுப்போம். 1 கிலோ பாக்கெட் அப்படி கேட்கல 10 ரூபான்னு கொடுப்போம். 50 கிலோங்கல அதை பிரிச்சு பேக்கிங் பண்ணி ஒரு ஆள் அதை வேலை பார்க்கணும். அப்ப வேலை பார்க்கணுங்கல அவங்களுக்கு சம்பளம் வேணும். அப்ப அந்த அதுல கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
0: தொழில் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்?
1: இப்ப எங்களுக்கு இப்ப வருஷம் நல்ல கூடிக்கிட்டு தான் இருக்கும். இது குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முத வந்து நாங்க மதுரையிலங்கல மதுரையில மட்டும்தான் தயார் பண்ணோம். இப்ப எங்களுடைய தொழில் வந்து எல்லா ஊர்லயுமே தயாராகுது. எங்களுக்கு வந்து எங்க தொழில் வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டு தான் இருக்கு.
0: சரி, இப்ப இந்த கலர் கோலப்படி தயாரிக்கக்கூடிய பிசினஸ்ல நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன சந்திக்கிறீங்க? இப்ப
1: எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து கஸ்டமர் வந்து எங்ககிட்ட ஒரு பொருள் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுக்கல அதை நாங்க செஞ்சு அவங்க கேட்கிற டயத்துக்கு நாங்க அனுப்பிவிடல. எங்களுக்கு நல்ல தூக்கம் கிடையாது. கிடையாது, நல்ல டயத்துக்கு சாப்பாடு கிடையாது. இப்ப காலையில நாங்க சாப்பிடறத எதிர்பார்க்க மாட்டோம். மதியம் சாப்பிடனா நாங்க வேலை பார்த்துக்கிறதுனா 4 மணி ஆயிரும். அதே நைட்ல வந்து நாங்க சாப்பிடம்னா என்னையார எங்க வேலையை முடிக்கிறோமோ அப்பதான் நாங்க சாப்பிட முடியும். அது கூட எல்லாம் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதனால தூக்கம் வராம இருக்கோம்னா நாங்க 1 மணி 2 மணி இந்த மாதிரி நாங்க அதை அந்த சரக்கு அனுப்பி விட்டாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த நம்ம போட்ட முதலுக்குரிய காசு நமக்கு லாபமும் கிடைக்கும்.
0: அப்ப நீங்க வேலை முடிய ராத்திரி 1 மணி 2 மணி
1: 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், விடிய காலம் 4 மணி கூட ஆகும். அது வந்து நம்ம சொந்த தொழில்னால நம்ம எடுத்து நம்ம பாத்துக்கிறோம். அதான் சம்பளத்துக்கு போய் இப்படி பார்க்க முடியாது. நம்ம சொந்த தொழில்னால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாத்துக்கலாம்.

0: உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் என்னென்ன? இந்த தொழில் வந்து எப்படி நீ விரிவாக்கம் பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
1: இதை வந்து விரிவாக்கம் பண்ணா இப்ப வந்து எங்களுக்கு போதுமான இடம் கிடையாது. இட வசதி இருந்துச்சுன்னா நாங்க வந்து மிஷின் போட்டு தயாரிக்கலாங்கிற எண்ணத்துல இருக்கோம். இப்ப பேக்கிங் பண்ண முடியாது. இப்ப காலங்கள் வந்து எவ்வளவோ இதா இருக்கு, அதுங்கள கையில கலந்து நாங்க பேக்கிங் பண்றது. இப்ப மிஷின்லயே பேக்கிங் பண்ணி மிஷின்லயே தயார் பண்ற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம் சார்.
0: சரி, லோன்ல வாங்க அனுபவம் டா.
1: வாங்கி தொழிலுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்.
0: என்னென்ன லோன்லாம் வாங்கிருக்கீங்க?
1: நாங்க மகளிர் சுயோதவி குழுல வாங்கிருக்கோம். சாலையோர லோன் இப்ப எங்களுக்கு கொடுக்கறாங்க. வட்டி இல்லாத கடன் மாதிரி கொடுக்கறாங்க சாலையோர லோன். அதை நாங்க பயன்படுத்தி இருக்கோம்.
0: எவ்வளவு வாங்கிருக்கீங்க?
1: ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 10,000 கொடுத்தாங்க, இப்ப 20,000 தராங்க, அடுத்து 50,000 தரேன் இருக்காங்க. எங்களுக்கு வந்து இது முக்கியமா இப்ப முதல் ரொம்ப வேணும்னா கார்த்திகை மார்கழி அப்படிங்கிற எங்களுக்கு ஐப்பசியிலேயே அக்டோபர்லயே நாங்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப மட்டும் முதலுக்கு எங்களுக்கு காசு கிடைச்சாலே போதும், அதை வச்சு நாங்க பெருட்டிக்கிறோம். அப்ப வந்து எங்களுக்கு அந்த 2 மாசத்துக்கு வந்து சாப்பாடோ தூக்கமோ எதையுமே நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்க்காம தான் நாங்க வேலை பார்க்கணும். இப்ப ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து இப்ப ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை முடிச்சு கொடுக்கற வரைக்கும் நாங்க தூங்க முடியாது.
0: கஸ்டமரை தக்க வைக்கணும்,
1: அது வந்து எங்களுக்கு வந்து ஓய்வுலாம் அதுல வராது. நம்மளா பார்த்து எடுத்துட்டா தான், ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு நாங்க தயார் பண்ணி அனுப்பி விட்டுட்டே இருப்போம்.
0: சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்படி ஓய்வே இல்லாம உழைக்கிறீங்களே, உங்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கா?
1: எங்களுக்கு பொழுதுபோக்கு இந்த தொழில் தான் சார். இதை வந்து நம்ம கஷ்டமா நினைச்சு நம்ம வேலை பார்த்தாதான் நமக்கு கஷ்டம். இதை வந்து ஒரு பொழுதுபோக்காவும் நமக்கு ஒரு சந்தோஷமாவும் நாங்க பார்ப்போம். இதை கஷ்டமா நினைச்சு பார்த்தோம்னா பார்க்கவே முடியாது. இதை சந்தோஷமா நாங்க ஆளுக பூரா எல்லாம் உட்காந்து சிரிச்சு பேசி நாங்க வேலை பார்த்தாதான் எங்களுக்கு இந்த வேலை ஓடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிக்கிட்டு பக்கத்துல பக்கத்துல ஜாலியா பேசிட்டு உட்காந்தாதான் இந்த வேலை பார்க்க முடியும். இல்ல இந்த வேலையை மட்டும் கண்ணோட்டம்னா இதை பார்க்க முடியாதுங்க சார். இது வந்து ரொம்ப கஷ்டமான தொழில். ஆனா பாக்குறவங்களுக்கு இது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது, வீட்டுல வச்சு நாங்க தயார் பண்ணவும் முடியாது. வீட்டுல வச்சு தயார் பண்ணா கெமிக்கல் வந்து வீடு பூரா ஒட்டும். ரெண்டாவது, கையில நாங்க சாப்பிடும் போது கூட நாங்க க்ளோஸோ கவரோ இதை மாட்டிட்டுதான் சாப்பிட முடியும். ஸ்பூன்ல எல்லாம் எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்ல.
0: கையில க்ளோஸ் மாட்டிதான்
1: கவரோ இதை வச்சுதான் சாப்பிட முடியும். இதை கைய கழுவிட்டு சாப்பிட்டா கை பூரா ஒட்டும். எங்களுக்கு வயிற்றுக்குள்ள போறதே இது பாதி போகும். இதை வந்து நாங்க ஸ்பூன்ல சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா மண்ணில் வேலை பார்க்குறோம். அது மண்ணுதான், கல் மாவு மண்ணல் எல்லாமே இதில் தயாராகிறது. அதனாலதான் நாங்க டயத்துக்கு சாப்பிட முடியாது. டீ தான் எங்களுக்கு, டீயை குடிச்சு குடிச்சு நாங்க வேலை பார்ப்போம். இது வந்து சாப்பிட்டோம்னா நாங்க வேலை பார்க்க முடியாது. 2 மாசத்துக்கு ரொம்ப கடினமான உழைப்பு எங்களுக்கு. ரெண்டாவது, எங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். பாக்குறவங்க ரொம்ப இது மணல் தானே ஈஸியா கிடைக்கணுவாங்க. இப்ப மணலுங்கல மணல் வந்து ஈஸியா கிடைக்குதா? கிடைக்காது. சும்மா வருமா மணல்? ஜனங்கள் வந்து மணல்ல தானே தயார் பண்றீங்கன்னு ஈஸியா பேசுறாங்க. கல்மாவு பொடியும் மணலுமே ஒரே ரேட்டுக்கு வருது. இப்ப ஒரு சிலர் புரிஞ்சுக்கிருவாங்க, ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க.
0: இப்ப உங்க குடும்ப தொழிலா பண்றீங்களே, வருமானத்தை உங்க குடும்பத்துக்குள்ளே பிரிச்சுக்கிறீங்களா?
1: அப்படி இல்ல, இப்போ நாங்க

போயிட்டு வந்து அந்த வேலையை பாக்குங்க எப்படின்னு பார்த்தா இந்த வேலை நம்ம 2 மாசத்தைக்கு தான் பாக்குறோம் அப்படின்னு பாப்பாங்க.

நேயர்களே, இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் திங்கள் அன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் இரவு 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: நேரம் இரவு 8:45.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அபியும் நானும் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில்.

நேரம் 8:51, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரத்தன்றல் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ஆம்பள திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் இதோ.

நேரம் 8:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்று கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சைவம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் இதோ.

0: the commission. The stage is set for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal, along with one Lok Sabha constituency in Assam. Polling for all 6 seats will be held tomorrow, while counting of votes will take place on Friday. The assembly seats going to polls are Madurantakam and Dharapuram in Tamil Nadu, Tatanachavadi in Puducherry and Rajinagar and Nandigram in West Bengal. In Assam, voting will be held for the Nagaon Lok Sabha constituency. President Draupadi Murmu has appointed Chief Justices of 3 High Courts as judges of the Supreme Court of India. In a social media post, Law and Justice Minister Arjun Ram Meghwal informed that the President appointed Chief Justice of Gujarat High Court, Justice Sunita Agarwal, Chief Justice of Delhi High Court, Justice Devendra Kumar Upadhyay, and Chief Justice of Telangana High Court, Justice A. Paresh Kumar Singh, as judges of the Supreme Court. American scientist Carl Dieseroth and German scientist Peter Hegemann and Georg Nagel won the 2026 Nobel Prize in Physiology or Medicine for developing a breakthrough technique to decode the inner workings of the brain. This method, known as optogenetics, acts as a light-sensitive switch, allowing scientists to potentially map which cells are responsible for which function in the brain. The Nobel Assembly of Sweden's Karolinska Institute made the announcement today. The Nobel Committee said in a statement that the German duo of Hegemann and Nagel discovered a protein in algae known as channel rhodopsin before American scientist Dieseroth transformed the protein into a light-controlled switch for nerve cells. It added that the work has laid the foundation for a new era in neuroscience. Benchmark domestic equity indices rose around 0.6% today, snapping a 4-day losing streak. The Sensex gained 473 points to close at 72,382. Nifty climbed 134 points to settle at 22,556. And now, before we end the bulletin, the headlines once again. India and Switzerland sign 5 pacts to strengthen cooperation in transport technology, infrastructure and mobility, identify new avenues for defense cooperation and deepen collaboration in nuclear energy. External Affairs Minister Dr. S. Jayashankar says India's multi-alignment approach enables engagement with major global powers including US, Russia and China. First cargo vessel since independence sails from Assam to Bangladesh via Brahmaputra, reviving international trade route after 80 years. West Bengal to get 4 new airports in 2 years to strengthen regional air connectivity as center and state sign MOU. And German and US scientists win Nobel Prize in Medicine for breakthrough technique unlocking mysteries of the brain. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்களிப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேற ஒரு முறையை வந்து கையாளுற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் சார். என்னன்னா, இந்த தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள்ல இருந்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு இதுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
4: முழுமையாக எல்லா திடக்கழிவுகளுமே உர பயன்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வகைப்படுத்தப்பட்ட திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரீசைக்கிளபிள்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம வந்து கிரீன் அண்ட் ப்ளூ நீல கலர் வச்சிருக்கோம், நீல பெட்டியில் அதை பயன்படுத்த முடியும். ஓரளவுக்கு கிரீன், நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை வேளாண் கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த வேளாண் கழிவுகள் அதுலேருந்து நம்ம பண்ண முடியும். இந்த இரண்டையும் நம்ம நிச்சயமாக உர பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் அதற்கான அந்த தயாரிப்பு பணி இருக்கு இல்லையா, அது அந்த மட்டத்தில் செய்ய முடியாது. யார் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், எந்த தொழிற்சாலை இதில் ஈடுபட்டிருக்கிறோம், அங்கே அந்த இடத்துக்கு இதை அனுப்பத்தான் முடியும். அதுக்கு மேலே அவங்களால் எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ நேரடியாக உர தயாரிப்புக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உர தொழிற்சாலை பொறுத்து தான் இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இது எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி தெரியல. ஆனால் இது தொடர்பாக புதுக்கக்கூடிய இந்திய அரசுக்கு சில வழிமுறைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன, மிக பிரமாதமாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃப்யூஸ் ஃபியூல்னு ஒன்று வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் அது சரிங்களா. அது என்னென்னு இதெல்லாம் இந்த இந்த கம்பஸ்டபிள் திடக்கழிவுகள் இருக்குது, அதாவது அது எல்லாத்தையும் போட்டு எரித்து அது மூலம் வரக்கூடிய அதை வைத்துக்கொண்டு அதை ஒரு விசையாக பயன்படுத்த முடியும், அதை ஒரு எனர்ஜியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன

0: இப்போ இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து சுமார் 6 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சிமெண்ட் தொழிற்சாலை, உரத் தொழிற்சாலை உள்ளிட்ட பெரிய தொழிற்சாலைகளிலே அவர்கள் எரிபொருள் தேவைக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், அது 5%-15% வரைக்கும் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் பண்ண முடியும். அதான் எப்படி நிலக்கரிக்கு பதிலாக இது பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, நிலக்கரிங்க அது வேறு என்ன, எரிய வைக்கிறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் மாற்றுறீங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த திடக்கழிவை எரிய வைத்து அதுலேருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் சிறிது காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது. என்ன முதல்ல இங்கிருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும், அது எந்த அளவுக்கு உடனடியாக பயன்படுத்த முடியும்னு தெரியல. அந்த திடக்கழிவு வரக்கூடிய அந்த எரிப்பதால் வரக்கூடிய புகையை அவர்கள் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள் அப்படிங்கலாம் தெரியல. இது பற்றி எல்லாம் இப்போது இந்திய அரசாங்கம் மிக தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. சரிங்களா, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வெவ்வேறு ஸ்டேஜில். அது அநேகமாக அந்த கொள்கை குறிப்பிலேயே சொல்லியிருக்கிற போல அநேகமாக அடுத்த 5-6 ஆண்டுகளே இது பற்றி ஒரு தெளிவான இன்னும் ஒரு ஒரு பிக்சர் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். அது உரத் தொழிற்சாலைங்கிறது இல்லை, அவங்க கொடுத்ததே வந்து சிமெண்ட் தொழிற்சாலையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. உரத் தொழிற்சாலை மட்டும் இல்லை, சிமெண்ட் தொழிற்சாலை இதெல்லாம் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அந்த பயன்பாடு போக போக தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசாங்கத்தின் நோக்கம் மிகச்சிறந்ததாக இருக்கிறது மட்டும் சொல்ல முடியும்.
1: இப்போ வந்து நம்ம பொதுமக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத அவங்க ஏற்கனவே வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய திடக்கழிவுகள் வந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வர்றதா வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. அப்போ தொழிற்சாலைகளுக்கான என்னென்ன அறிவுரைகள் இந்த சட்டங்கள் வாயிலா வழங்கப்பட்டிருக்கு சார்?
0: அது அறிவுரைகள் அப்படிங்கிறத விட விதிமுறைகள் ஒரு எச்சரிக்கையாவே பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன புதுசா ஒரு பிரின்சிபிள் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபிள்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை இந்த இந்த ரூல்ஸ்ல இருக்காது, மிகவும் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கொள்கையாக தெரிகிறது. ஏன்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அந்த வாசகமே அது தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லிட்டு நம்முடைய நேர்களுக்காக சொல்கிறோம், பொல்யூட்டர் அப்படிங்கிற மாசு உருவாக்குபவர், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் பொல்யூட்டர். பொல்யூட்டர் பே பிரின்சிபல், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் தான் அந்த மாசு நீக்குவதற்கான அந்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தான் செலுத்த வேண்டும்ங்கிறது தான் கொள்கை. சரிங்களா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது வேறு வர்த்தக நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாகவே கூட இருக்கட்டும், யாரால் மாசு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீக்குவதற்கான அத்தனை செலவையும் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டு இருக்கிறது, ஒன்று அரசாங்கத்தின் நிதி சுமை குறைகிறது என்பது ஒன்று, இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது நாம் அதிகமாக சாலிட் வேஸ்ட் போகிறதுனால நம்ம இன்னும் அதிகமாக அதற்காக செலவு செய்ய வேண்டியங்கிற வருகிற போது அப்போ குறைத்துக் கொள்வார்கள்ல, அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வரும் இல்லையா. முக்கியமாக அரசாங்கம் அதுதான் பார்க்கறது, அவங்கள்ட்ட அந்த பணம் வரணுங்கிற கூட இல்லை, அவங்களுக்கு அந்த பொறுப்பு வர வேண்டும். அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அதிகம் மாசு உண்டாக்குகிற பொருட்களை வீணாக்கினீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தி இல்லையா. அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவர்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு 20,000 சதுர மீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாளைக்கு 40,000 கிலோகிராம் அல்லது 40,000 லிட்டருக்கு மேலான கழிவுகளை வெளியே கொண்டுவதாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெருசாக கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர்னு போடுறாங்க, அவங்க அப்படியே கொண்டு வராங்க. இப்போது அதாவது மிகப்பெரிய அளவில் கழிவுகளை கொண்டு வருகிறவர்கள் அப்படிங்கிற அப்படி ஒரு லேபிள் பண்ணுறாங்க. அதே பெரிய விஷயம் இல்லை, அது லேபிள் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் இது வருது சொல்லலாம், பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அப்போ வருது. அப்போது நீங்கள் மிகப்பெரிய அளவிலே பல்க் வேஸ்டேஜ் கொண்டு வரீங்க, அதுக்கு நீங்கள் தான் கட்டணம் செலுத்தாக வேண்டும் அப்படிங்கும்போது தான் அது அடையாளப்படுத்தப்படுகிற போது அது ஒரு ஸ்டிக்மா வருது இல்லை, அவங்க மேலே அவங்களும் கலங்கம் வருகிறது இல்லை. இவங்க சமுதாயத்தில் இந்த அளவுக்கு கழிவுகளை கொண்டு வருகிறார்கள் அப்படி சொல்லும் போதே அதையும் அவங்க மேலே ஒரு கலங்கம் வருகிறது. அதன் மீது அதை சரி செய்வதற்கான அந்த கட்டணம் இவங்களாம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இரண்டு பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் வருகிறது இல்லையா. இதை விட பெருசாக என்ன கொண்டு வர முடியும்,
1: அதாவது இதில் வந்து பார்க்குறோன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இதை செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாமல் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறதன் மூலமாக வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம்.
0: ஆமாம், இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறது தான், அதாவது சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட சட்டம் ஒரு தெளிவான வரையறையை கொடுத்துருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இதுக்கு கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பெயரும் வரும், நீங்கள் தான் வந்து பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேரும் வரும்,
1: ஒரு பொறுப்புணர்வாக அவங்களுக்கு
0: பொறுப்பு வரும் இல்லையா. அது வந்து பெரிய விஷயம் தான். அது இல்லாமல் தொடர்ந்து கடந்த சில 10 ஆண்டுகளாகவே நாம் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலர் பேர் பல இடங்களில் திடக்கழிவுகளாக இருக்கட்டும், திரவ கழிவுகளாக இருக்கட்டும், ரசாயன கழிவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் என்று ஆற்றில் கலக்கதோ அல்லது வேறு நீர்நிலை கலப்பதோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
1: அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார், சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு இது போன்ற திடக்கழிவுகள் தீங்கை ஏற்படுத்துது, அதற்கு இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு தீர்வு அமையும்?
0: இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் கவனித்த வரையில் என்னென்னா ரொம்ப நெருக்கமாக கடந்த சாலைகளை பார்த்த வரையில் 3 விஷயங்களை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஒன்று என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம அந்த லெகசி டம்பிங் சொல்லியிருக்கோம் இல்லையா, காலங்காலமாக ஒரே இடத்துலையும் ஏராளமாக கொண்டு வரப்படுது. அப்போது அந்த சுற்றிருக்கக்கூடிய நிலத்திலெல்லாம் நிலத்தடி நீர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான மாசு அப்படின்னு பார்க்குறபோது

0: நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காற்று, அது நமக்கே தெரியும் அந்த பக்கம் போகவே முடியலங்கிற மாதிரி பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த வழியாக நம்ம போகும்போதே ரொம்ப தூரத்துலேருந்தே அந்த இடத்துல குப்பை கொட்டப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிய அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது இல்லையா, அது எந்த அளவுக்கு உடலுக்கு மோசமானது அப்படிங்கிற நமக்கு தெரியும். மூன்றாவது கிருமிகள், அது கொசுக்களில் தொடங்கி புழுக்களிலிருந்து பூச்சிகளிலிருந்து அத்தனை இவை மூலம் பரவக்கூடிய நோய்கள். அப்போது குப்பை என்றாலே அது நோய் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின் தான் இப்போ இந்திய அரசாங்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லா குப்பைகளிலிருந்தும் நோய்கள் வருவதில்லை, கிருமிகள் வருவதில்லை, அதனால தான் இப்போ இதெல்லாம் மாற்றோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஹசார்டஸ் இருக்குங்களா, பெரும்பாலும் இந்த மருத்துவ கழிவுகள் இல்லாமல் பிற இ வேஸ்ட்லேருந்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகள்லாம் வராது சரிங்களா, ஆனால் அது ரசாயன கழிவுகளாக மாறுகிறது போது தான் பிரச்சனை வருகிறது சரிங்களா. அதே சமயத்தில் இந்த ஈரமானது இருக்கு இல்லையா, ஈரமானது ஒரு புழுப்பூச்சிகள் வந்தாலும் கூட அத்தனையும் மிகவும் மோசமானவை என்று சொல்ல முடியாது,
1: தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா சார்,
0: பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் மருத்துவ கழிவுகளிலிருந்து வரக்கூடியது இருக்கிறது, சானிட்டரி வேஸ்ட்லேருந்து வரக்கூடியது இருக்கிறது, இதிலிருந்து வரக்கூடிய பெரிய அளவில் தொற்று
1: அபாயகரமான
0: ஆமாம். அதனால் முதல் வகையும் நான்காவது வகையும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அபாயகரமானது இல்லை, ஆனால் இரண்டாவது மூன்றாவது மிகவும் அபாயகரமான விஷயம் தான், அது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலை பாதிக்கும் சரிங்களா. இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடும் தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் ஒரு ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதியே பாழ்படுத்திவிடும்.
1: நிலத்தடி நீரை மாசுபடும்,
0: நீரை மாசுபடுத்துவது, ஆற்று நீரை மாசுபடுத்துவது, பல இடங்களில் கிணற்று நீர் மாசுபட்டிருக்கிறது. கிணறா இவங்க இருக்கிற வீடு எங்கேயோ இருக்குது, அந்த தொழிற்சாலை வேறு எங்கேயோ இருக்கிறது, ஆனாலும் இந்த கிணற்று நீரில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இப்போது இல்லை, அது சுவை மாறி இருக்கிறது அப்படின்றாங்க, அது நிறம் மாறி இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருகிறதுன்னா இதெல்லாம் இந்த மாசுடனால் தான். அதனால் மாசுவால் வரக்கூடிய ஆபத்துகள்ங்கிறது இவ்வளோ தான் சொல்லவே முடியாது, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்திருக்கு. இது ஏதோ வெறுமனே வந்து திடக்கழிவு மட்டும் கொண்டு போய் குப்பையில் கூட்டி எங்கே பண்ணுறலாம் இல்லை, அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வகுக்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாஸ் டம்பிங் இருக்குல்ல, ஒரே இடத்துல கொண்டு போய் அதாவது கலெக்ட் அண்ட் டம்ப் அப்படிங்கிறதான் இருந்தது இது வரைக்கும், அது வந்து நம்ம மாற்றுறோம், மாற்றிட்டு அது செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அது ஹைஜீனிக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹெல்த் விஷயமா, அது ஒரு ஹெல்த்தி விஷயமா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு யூனிக் அம்சம், ஒரு சிறப்பு அம்சம்னு நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமாக சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க, நான் கவனித்தேன், என்ன அப்படின்னா இ வேஸ்ட் அப்படி சொன்னீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே நிறைய மின்னணு சாதனங்களை வந்து பயன்படுத்துறோம், அதனுடைய கழிவுகள் அப்படின்றது தற்காலத்தில் வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இதையெல்லாம் வந்து முறையா அப்புறப்படுத்துறதுக்கான விதிமுறைகள் அப்படின்றதையும் அரசு சொல்லியிருக்காங்களா, அது பற்றி நீ சொல்லலாம்.
0: இல்லை தனியாக இ வேஸ்ட்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லலை, ஏன்னா அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் இது எல்லாமே வருகிறது. என்ன இ வேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக நிச்சயமாக அது கிரீன் வேஸ்ட் இல்லை, அது நமக்கு தெரிகிறது. ரீசைக்கிள் வேஸ்ட்டானால் பெரும்பாலும் சமயங்களில் அது இல்லை, சில இடங்களில் அது இருக்கிறது. மூன்றாம் நியூனிச்சமாக சானிட்டரியில் வராது, அடுத்தது ஹசார்டஸ்லாம் வருது. அப்போது இது எங்கே அடங்கும் அப்படின்னா இரண்டு தான் அடங்கும், ஒன்று ரீசைக்கிளபிளில் வரும், இல்லை ஹசார்டஸ் வேஸ்ட்டில் வரும். பெரும்பாலான இ வேஸ்ட் வந்து அநேகமாக ஹசார்டஸ்லாம் வந்து முடியுது, ரீசைக்கிளபிள் இல்லை அந்தளவுக்கு. அப்போது அதில் போடுகிற போது அது எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் இப்போ விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அப்போது நம்ம இரண்டு விஷயங்கள் மிக தெளிவாக தெளிஞ்சுக்கணும். இ வேஸ்ட்டில் எதையெல்லாம் ரீசைக்கிளபிளாக இருக்கோ அது எல்லாம் அதில் போட்டோம்னா அதுவே வந்து பெரிய அளவில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எதுவெல்லாம் ஹசார்டஸை நாம் பிரித்து போடுறோமோ ஹசார்டஸ்லாம் உடனடியாக அழிக்கப்படும், ஏதேனும் விதத்தில் அது வந்து அகற்றப்படும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதற்கான கொள்கை வடிவமைப்பு இன்னும் முழுமையாக வரல, உலகம் முழுக்கும் எங்கேயுமே இல்லை சரிங்களா. இன்ஃபேக்ட் இந்தியாவிலோட பாதிப்புகள் மிக குறைவு, மேலை நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இ வேஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு செய்திகளின்படி பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் பல மெட்ரிக் டன் இ வேஸ்ட் பொதிஞ்சு கிடக்கிறதா இருக்கு. அப்போ கப்பலில் போறவங்கலாம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ இ வேஸ்ட்ங்கிறது மிக நிச்சயமாக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதில் இந்திய அரசாங்கம் அநேகமாக அதை மிகச்சரியான வழியில் கையாள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதுன்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், அதாவது சட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வையும் ஒழுங்கையும் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சட்டங்கள் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறது முதற்கொண்டு அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்கு. பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன சார்?
0: பொதுமக்கள் செய்ய வேண்டிய இரண்டே இருந்துதாங்க. குப்பைகளை கண்ட இடத்துல போட வேண்டாம், குப்பை தொட்டியில் போடுங்கள் ஒன்று. இரண்டாவது, குப்பை தொட்டியில் போடும்போது வகைப்படுத்தி போடுங்கள், உங்கள் வீட்டிலே அதை வகைப்படுத்துங்க, அப்புறம் கொண்டு மற்றதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துக்கொள்ளும், அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நமக்கு இருக்கு ரொம்ப சிம்பிள் தான், இது வேஸ்ட்டு அப்படியே தூக்கி போட வேண்டாம், வேஸ்ட்டு குப்பை தொட்டியில் போடுவோம், வகைப்படுத்தி போடுவோம், இந்த ரெண்டு மட்டும் செய்தால் போதும், மிக நிச்சயமாக நம்ம திடக்கழிவு மேலாண்மை மிகச்சிறப்பாக செயல்படுத்த முடியும்.
1: நிச்சயமா சார், நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட இந்த மாதிரியான சட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த குப்பைகளை முறையாக அகற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மிகச்சிறப்பு பெரிய உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது, ஸ்வச் இந்தியா பாரத். அப்போது இதையெல்லாம் ஒரு பாரத பிரதமர் பேசணுமா அப்படின்னு பல பேர் கேட்டவங்க தான் உண்டு. பல சமயம் இதே மாதிரி நேர்காணலில் கூட

0: தலைவனை கேட்டுக்கிறார்கள். அப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் பாரத பிரதமருக்கும் எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கியது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளை புரிய முடிஞ்சது. மிக முக்கியமாக திறந்த வழி கழிப்பிடங்கள் இல்லை அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக நிச்சயமாக அரசாங்க உதவியின் கீழ், அரசாங்க நிதி உதவியின் கீழே வந்து கழிப்பிடங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது. அப்புறம் குப்பை கூலங்கள் சார்ந்த ஊர்களிலிருந்து தெருக்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிறது. அதில் வெகுவாக நாம் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ இதையும் நான் பார்க்குறேன். அப்போது இதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையும் கூட, இது மேலாண்மை அப்படிங்கிற அந்த சொல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான திடக்கழிவு தான். திடக்கழிவு குறையவே போகிறதில்ல, நாட்கள் அதிகமாகத்தான் போகிறது. அப்போது அதுக்கேற்ப இந்த மேலாண்மை விதிகள் வரையப்பட்டிருக்கின்றன. அதான் நான் இப்போவும் சொல்கிறேன், மிகப்பெரிய மக்களுக்கு இது பயன்தரக்கூடியதாக இருக்கும். ஸ்வச் பாரத் எந்த அளவுக்கு, தூய்மை இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு தொடங்கப்பட்ட போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் போக போக மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஏன்னா அந்த பயன் தெரிய ஆரம்பித்தது. அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையுடைய பயன்களும் மிக நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும்.
1: நிச்சயமாக சார், தூய்மை இந்தியா இயக்கம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய அருமை வந்து தெரியல, ஆனால் வந்து சவாலான காலங்களை வந்து நம்ம கடந்து வரும்போது அதனுடைய அருமை வந்து மக்களுக்கு நன்றாகவே புரிந்தது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். தூய்மை இந்தியா இயக்கத்தினுடைய இன்னொரு அம்சமாக தான் நம்ம இந்த திடக்கழிவு மேலாண்மையும் பார்க்குறோம். நிறைய விஷயங்களை இந்த சட்டங்களை பற்றியும் சொன்னீங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு இருக்கணும், அவங்க பொறுப்புணர்வாக இருக்கும்போது இந்த சட்டங்கள் எவ்வளவு வலிமையானதாக மாறும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. தேவி கடாட்சம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

அமரநாத தருணி கருணாவலோகான். இப்பேற்பட்ட காஞ்சி மாநகரத்தில் அப்படி காமாட்சியா, மதுரையில் மீனாட்சியா, காசியில் விசாலாட்சியா, இப்படி பலவேறு க்ஷேத்திரங்களில் எவ்வளவோ நாமங்களில் எவ்வளவோ ரூபங்களில் பாரத தேசத்தில் ஒரு நதியாக ஓடினா கூட அத கங்கா மாதா, யமுனா மையா அப்படின்னு ஒரு அம்மாவாக தான், ஒரு ஸ்திரீ ரூபமாக தான் அந்த நதியை கூட கொண்டாடுறோம். அப்போ ஒத்தொத்தருக்குள்ளேயும் அந்த ஒரு ஜீவனா, ஜீவனுக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு சக்தியாக அந்த பராசக்தி ஜெகன் மாதா தான். ஜெகன் மாதானா வெறும் மனுஷர்களுக்கு மட்டும்தான் அம்மாவா இல்லையே? ஒரு ஈயோ எறும்போ புழுவோ பூச்சியோ பெருசாக அப்படி

பயங்கரமா இருக்கிற யானைக்கும் அவதான் தாய், அப்படி இத்தினோண்டு இருக்கிற சிலந்திக்கும் அவதான் தாய். எல்லா ஜீவராசிக்கும் உயிர் உள்ளதுக்கும் உயிர் இல்லாததுக்கும், அசைவுக்கு உற்று இருக்கிறது அசைவற்று இருக்கிறது, அது ஸ்தாவர ஜங்கமமாக எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் அது தாய்மை அப்படிங்கிறதுக்கே ஒரு ரூபம் அப்படின்னா அது அந்த ஜெகன் மாதா தான். அந்த ஜெகன் மாதா பொதுவாக நவராத்திரி சமயத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற மூணு ரூபமாக ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, முதல் மூணு நாட்கள் அந்த துர்கையை பராசக்தியா ஜெகதம்பிகையா அந்த உமா மகேஸ்வரனுடைய உமாவா அவளை ஆராதனை பண்ணுறோம். அடுத்த மூணு நாட்கள் மகாலட்சுமியா ஆராதிக்கிறோம். கடைசி மூணு நாட்கள் சரஸ்வதியா ஞான ரூபமா ஆராதிக்கிறோம். அப்போ பார்வதி அப்படிங்கிறது அந்த ஜெகதம்பிகையா என்ன காண்பிக்கிறான்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இயங்கக்கூடிய சக்தியா, மனசில் கூட ஒரு சக்தி மனோதிருடம் இருந்தால் தானே அப்போதானே ஒருத்தரால் வாழ்க்கையை வாழ முடியும். ஒருத்தர் வாழ்க்கையில் சக்தி, மனசுக்கு முதல்ல சக்தி வேணுமே, பேசுறதுக்கு ஒரு சக்தி வேணும், பாடணும்னா ஒரு சக்தி வேணும், கேட்கறதுக்கு கூட சக்தி வேணும். அப்போ சக்திங்கிறது நீ இருந்தால் தான், ஆங்கிலத்தில் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எனர்ஜி இல்லைன்னா ஒருத்தர் அப்படி சூன்யமா வழிதானே உட்காந்துன்றோம். அப்போ அந்த உள்ளுக்குள்ள நம்மளை இயங்க வைக்கிற ஒரு சக்தியா அந்த ஜெகதம்பிக்கை இருக்கா இல்லையா, அப்பதான் நிறைய சம்ருத்திகள் ஏற்படுறது. சம்ருத்தி நிறைய சுபிக்ஷங்கள் அஷ்டைஸ்வர்யங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில வர்றதை தான் அடுத்த மூணு நாட்கள் மகாலட்சுமி ஸ்வரூபமா நம்ம ஆராதிக்கிறோம். கடைசி மூணு நாட்கள் எவ்வளவு இருந்தாலும் தர்ம அர்த்த காம மோக்ஷம், கடைசியாக மோக்ஷம் தான் ஜென்மாவுக்கு சபலம்ங்கிறது என்ன, ஒருத்தருடைய ஜீவனுக்கு சபலம் அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும்னா, அது அவனையே அவனை நாடி போகிறது தானே, பகவானை நாடி போகிறது தானே, எது ஒன்று அசாஸ்வதமோ அதை நாடி தேடி போகிறது தான் நம்மளுடைய ஜீவனுக்கு நிஜமான ஒரு பலம் சபலம். எந்த ஒரு ஜீவனும் தேடி போக வேண்டிய ஒரு இலக்குன்னா அது அந்த சர்வாந்தர்யாமியை உணர்றது தானே. அப்போ மோட்சத்தை தேடி எங்கேயும் போயிட முடியாது, அதை யாராலையும் தந்துடவும் முடியாது, அதை தானாக உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நமக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த சரஸ்வதி மகாவித்யாவா நமக்குள்ள எல்லா ஞானத்தையும், இப்படி சதுர்சஷ்டி கலாமையின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது எப்படியோ, ஒரு வீணாகானத்திலையும் ஒரு வயலினிசையிலையும் ஒரு மிருதங்கத்திலையும் ஒரு கட்டத்திலையும் எவ்வளவு வாத்தியங்கள் இருக்கோ, எவ்வளவு கலைகள் இருக்கோ, நம்ம நாக்கில் கூட இருக்காது தானே.

அந்த ஒலியில இருக்கா, அந்த குழந்தையோட மழலையில இருக்கா, கிளியோடைய நாக்குல இருக்கா, குயிலுடைய கானத்துல இருக்கா, அப்படின்னு எல்லா இடத்துலையும் சக்திமயமா இருக்கக்கூடியது அவதான். அப்ப அவளோட கருணையினாலதான் இன்னைக்கு ஒத்தொத்தரும் ஜீவிக்கிறோம்னா, அந்த கருணைக்கு எது ஆதாரம், கருணைக்கு பாத்திரமானவர்கள் இருக்கார்களா அப்படின்னா, அவ பொதுவா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு தேவதையை நம்ம பார்த்தாலும் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இருக்கேன் உனக்கு அபயம்னு, நான் இருக்கேன் அப்படின்னு இப்படி கையை காண்பிக்கணும். ஆனால் தெய்வத்தின் குரலில் மகாபெரியவா ரொம்ப அழகாக சொல்கிறார், அம்பாளுக்கு அந்த அபயஹஸ்தமோ வரதஹஸ்தமோ தேவையே இல்லைப்பா, அவ கண்கள் போரும் அதில் ஒரு கடைக்கண் பார்வையாது போதுமே, அவ கடைக்கண் கட்டாட்சம் போரும், ஸ்ரீ காஞ்சியில் அங்கே மூக்கர் வந்தார், மூக்கருக்கு பேசவே முடியலைங்கிறனால தான் பேச முடியாதவர்னு தான் மூக்கர்னே பேர். ஆனால் மூக்க பஞ்சசத்தின்னு ஆர்யா சதகத்தில் ஆரம்பித்து கட்டாட்ச சதகம்னு அவர் பாடினதுலேருந்து தானே இப்போ முதல் ஸ்லோகம் எடுத்து ஆரம்பித்தோம். மோகாந்தகார நிவகம் வினகம் துமியிடே மூக்காத்மனாமபி, இந்த இருட்டு சம்சாரத்தில் வெளிச்சம் கொடுக்குற ஒரு ரூபமாக நீ வந்து எவ்வளவு அழகான ஒரு காருண்யத்தை நீ பொழியறவளாக இருந்தால் மூக்கனை கூட வித்தியையை கொடுத்து பேச வைக்க முடியும் அப்படின்னு நீ எனக்கு காண்பிச்சிருக்கியே ஏகாம்ரநாத தருணி, அது உன் கருணா கடாட்சத்தால் மட்டுமே பேசவே வராதவனை கவிதையே பாடி வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த

கருணாகட்டாட்சம் போரும். அதனால தானே மன்மத்தனுக்கும் அதே மாதிரிதான், மன்மத்தனுக்கோ பானங்களே புஷ்பத்தால அந்த பானம் ஏற்பட்டது. அந்த நான்கு இரு வண்டுகளால ஏற்பட்ட அவன்கிட்ட இருக்கிற வில்லு புஷ்பங்களால, அந்த வில்லுல இருக்கிற நான்கயிறு எல்லாம் வண்டுகளால ஏற்பட்டது. அந்த புஷ்பங்களையே பஞ்ச பானங்களாகவும் வச்சிருந்தான். வசந்த ரித்து தான் அவனுடைய மந்திரியான். வசந்த காலம்ங்கிறது ஒரு சீசன், அது ஒரு சீதோஷ்ண நிலை, அதுதான் அவனுக்கு மந்திரியா. மலைய மாருதம் அப்படிங்கிற குளிர் காற்று தான் அவருக்கு வீசக்கூடிய அந்த ஒரு காற்று தான் ரத்தமா ஒரு தேரா அவருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பலவற்ற ஒரு பலவீனமான ஒரு வஸ்துக்களை எப்படி வச்சுட்டு லோகத்தையே அந்த மன்மத்தன் ஆட்கொண்டு இருக்கான். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் ஆசை வர்றது அந்த மன்மத்தன் ஆட்கொண்டதுனால தானே. அது எதனால? ஏன்னா முகாத்மநாம பி மகா கவிதாவதான்யாம் ஏகாம்ரநாத தருணி கருணாவலோகான். உன்னுடைய கட்டாட்சத்தினாலமா, உன் கருணை அந்த மன்மத்தன் மேல பட்டதுனால தானே அவனுக்கு இந்த பலவீனமான வஸ்துக்கள் இருந்தாலும் எல்லாத்தவடையும் உச்சிதமான பலமான சக்தி பராசக்தி நீ அவனுடைய தேகத்து மேல அவனுடைய ஆத்மன் மேல உன் கட்டாட்சத்தை வீசினியே, அதுதான் அவனுக்கு மகத் பலமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கட்டாட்சத்துக்கு இவ்வளோ மகாத்மியம் இருக்கிறதுனால்தான் மதுரையில் மீன் போன்ற கண்களுடையவளே மீனாட்சி, காஞ்சியில் அழகா பிரேமையை வர்ஷிக்கக்கூடிய கண்களுடையவளே காமாட்சி. அக்ஷுன்னா கண் சம்ஸ்கிருதத்தில். அதே மாதிரி பெரிய கண்களால் எல்லாருக்கும் பெரிய பெரிய கருணை பண்ணக்கூடியவளே காசி விசாலாட்சி அப்படின்னு பெயர்களே பார்த்தா அந்த கண்ணுக்கு மகாத்மியம் கொடுத்த பேர் தான் நிறைய அம்பாளுக்கு இருக்கும். சரி, இந்த கட்டாட்சத்துக்கெல்லாம் இவ்வளோ மகாத்மியம் இருக்குன்னா, இந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர்கள், இந்த கருணா கட்டாட்சத்துக்கு, தேவியுடைய கருணா கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர்கள் யாராவது உண்டா? அதுக்கு ஆதாரமாக எவர் உடைய சரித்திரம் இருக்கு அப்படின்னு இன்றைய தினம் அதே சக்தி பார்வதியா அபிராமியா இருக்கும்போது யாருக்கு அந்த கருணா கட்டாட்சம் கிடைச்சது, அதே சக்தி மகாலட்சுமி தாயாரா இருக்கும்போது யாருக்கு அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைச்சது, அதே சக்தி அந்த சரஸ்வதியா இருக்கும்போது யாருக்கு அந்த கருணா கட்டாட்சம் கிடைச்சதுன்னு மூன்று சரித்திரங்கள் எடுத்துட்டு இன்றைய தினம் அனுபவிக்க போறோம் தேவியின் கட்டாட்சம் அப்படிங்கிற தலைப்பை குரு அனுகிரகத்தோட. முதல் சரித்திரம், அபிராமியோட கட்டாட்சம் கிடைச்சவர் யார்?

அழகான திருக்கடையூர். இந்த திருக்கடையூர்ல அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பாள் அந்த சமயத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தது சரபோஜி போஸ்லே அப்படிங்கிற ராஜா 17ஆம் நூற்றாண்டு. மார்க்கண்டேயர் 16 வயசுல அவருக்கு வந்து மிருத்யு அப்படிங்கும் போது மிருத்யுஞ்சயரா காலனை கால

அதனால உதச்ச அந்த அமிர்தகடேஸ்வரர் அப்படி அந்த என்னைக்கும் நீ 16 வயசுதான்ப்பா மார்க்கண்டேயா அப்படின்னு கட்டி பிடிச்சிருந்த அந்த மார்க்கண்டேயனை அப்படி கட்டி தழுவி காலனை எட்டி உதச்சு மிருத்யுவிய ஜெயிக்க வச்சுட்டார் இல்லையா. அதனால்தான் இன்னைக்கும் அங்கே சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேகம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட திருக்கடவுர் திருக்கடையூர் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரம் ஸ்தலம் இங்கே சரபோஜி மகாராஜா ஆண்டு வரார். அப்போ அபிராமி அம்பாளை தரிசனம் பண்ணோம்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசையாம். இப்போ அவர் வரார், தரிசனம் பண்ண வரும்போது அந்த அபிராமி அம்பாள் சன்னதியில்

இருக்கிற காவலாளிகள், சுத்தி இருக்கிற ஜனங்கள், பிரஜைகள், கோயிலுக்கு வந்த பக்தாள் எல்லாரும் படக் படக் படக் படக்குன்னு எழுந்து நின்னுக்கிறா. நமஸ்காரம் பண்றா. ராஜன்னு ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் வரணம் வரணம் அப்படிங்கிறா. ஆனா ஒத்தர் மட்டும் எழுந்துக்கவே இல்லையா. யாருன்னா இந்த சுப்பிரமணிய பட்டர். அவர் என்ன பண்றார் பின்ன?

அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில இருக்கார் இந்த சுப்பிரமணிய பட்டர். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. நின்னாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உட்கார்ந்தாலும் பூஜை பண்ணாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எப்பவுமே அபிராமி அபிராமி அபிராமி அபிராமி அபிராமின்னு எப்பவும் அந்த அபிராமி அம்பாளுடைய ஸ்மரணையிலேயே இருக்கார் இந்த பட்டர். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இவரை பார்த்து ரொம்ப சில பேருக்கு அவருடைய ஸ்திதி நிலை புரியும், சில பேருக்கு அவருடைய நிலை புரியாது. சில பேர் இந்த ராஜா விசாரிக்கிற சில பேர் சொல்றா, இது இவர் பைத்தியம், சரியான பைத்தியக்காரர். எப்ப பார்த்தாலும் தனக்கு தானே பேசுவார், தனக்கு தானே அழுதுபார், தனக்கு தானே சிரிப்பார், தனக்கு தானே குதிப்பார், தனக்கு தானே என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த ராஜாவுக்கு. சில பேர் சொல்றா, வரக்கூடிய ஸ்திரீகளை கூட அபிராமி அம்பாளா நினைச்சு அம்மாவா நினைச்சு புஷ்பம் கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார். யாரை பார்த்தாலும் அபிராமிம்பார், யாரை பார்த்தாலும் அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார். அப்படின்னா அது யாருக்கு புரியும்னா பக்தாளுக்கு தான் புரியும். யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்றதுன்னா பைத்தியம்னு சில பேர் சொல்றாளே அப்படின்னா, வெளியில பார்க்க தெரிஞ்சாதானே உள்ள பார்க்க தெரியும். எங்கேயுமே உள்ள பார்க்க தெரிஞ்சாதானே அவர் பார்த்தவரா, அப்பதான் நிஜமாவே அதை உணர்ந்தவரா ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு வாழ்ந்து காண்பித்த ஒரு உதாரணம் இந்த சுப்பிரமணிய பட்டர் என்கிற அபிராமி பட்டர். அவருக்கு இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு புரியல, சரி நம்மளே சோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ராஜா, அந்த சரபோஜி ராஜா சுப்பிரமணிய பட்டர் கிட்ட போய், சுப்பிரமணிய பட்டரே, சுப்பிரமணியரே, இங்க பாரும், இன்னைக்கு எனக்கு அம்பாளுக்கு அபிராமி அம்பாளுக்கு

இன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும், பூஜைகள்லாம் பண்ணோம், சங்கல்பத்துக்கு இன்னைக்கு பஞ்சாங்கம் பார்த்து இன்னைக்கு நாள் என்னன்னு சொல்லும். நீங்க பார்த்திருப்பீரே, காலம்பரையிலேருந்து அர்ச்சனை பண்ணியிருப்பீரே. நாள் இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு சொல்லும், இன்னைக்கு என்ன திதின்னு சொல்லும் அப்படின்ன உடனே, அன்றைய தினம் தை அமாவாசை, கொஞ்சமாவது நிலா அறப்பிறையாது தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நாள் தை அமாவாசை. இவரோ அம்பாள் ஸ்மரணையிலேயே இருக்கார். இவர் மனசில்

என் நெஞ்சகம் கஞ்சம்மா. பிராமி, உன் அழக சொல்றதுக்கு என் நெஞ்சம் கஞ்சம். என் நெஞ்சம் போராது உன்னை மொத்தமா நிறைச்சுக்கிறதுக்கு, அது கஞ்சம். நீ வந்து வேதத்தின் அடியோ முடியோ இல்ல அமுதம் நிறைகின்ற அந்த வெண்ணிலாவா நீ, அந்த அழகான சந்திரபிம்பம் முகம் உனக்கு அப்படின்னு அந்த சந்திரபிம்ப முக ஞாபகத்திலேயே இருக்கிறவர் சரபோஜி மகாராஜா கேட்க தையம்மாவாச தினத்தை இன்னைக்கு பௌர்ணமின்னு விட்டார். அத சொன்னாரோ இல்லையோ இவருக்கு ராஜா பக்கத்துல இருக்கிற மந்திரிகள் மத்த வாழ்க்கெல்லாம் கேட்க, இன்னைக்கு நல்ல அம்மாவாசை, இன்னைக்கு போய் பௌர்ணமின்னு சொல்றாரு. இந்த பட்டரை முதல்ல தூக்கல ஏத்துங்கோ, புடிச்சு புடிச்சு இந்த சிறையில அடைங்கோ அப்படின்னு எல்லாரும் கத்துறா. அப்போ இந்த அழகான அபிராமி அந்தாதி பாடல்கள் தானே இப்ப பார்த்துட்டு வரும். இந்த பாட்டெல்லாம் ஒன்னொன்னு ஒன்னொன்னா பாடிண்டே வரார். உன் ஞாபகத்திலேயே, உன் நினைவிலேயே, உன் ஸ்மரணையிலேயே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாம திதியை மாத்தி சொல்லிட்டேன், இது என்னுடைய தர்மப்படி, என் குல தர்மப்படி தப்புதான் இருந்தாலும் உன்னுடைய நினைவு தானே என்னை மறக்க கூட செஞ்சுது. நான் நம்பறேன் அபிராமி நினைவுல ஸ்மரணையில இருக்கிற ஒருத்தருக்கு என்னைக்கும் கெட்ட காலம் கிடையாதுன்னு நீ அதை வந்து நிரூபணம் பண்ணி அதுக்கு ஆதாரமா எனக்கு என்ன இந்த என்ன இப்படி எல்லாரும் சிறப்பிடிச்சுட்டு போனோங்கிறாளே, எனக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறாளே அம்மா அபிராமி, என்னை இங்கேருந்து காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு அவர் பாடுற அந்த அந்தாதி. அந்தாதினா ஒரு பாடலுடைய அந்தம், முடிவு முடிவு வார்த்தை அடுத்த பாடலுடைய ஆரம்பம். துணையும்னு ஆரம்பிப்பார், அறிந்தனையேன்னு முடிப்பார், அறிந்தன் அப்படின்னு அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். இதுதான் அந்தாதி. அபிராமி மேல அந்தாதி அந்தாதியா இன்னைக்கு அந்தாட்சரின்னு விளையாடுறோமே, அது இந்த அந்தாதி தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்பேற்பட்ட பாடல்களை பாடிண்டே வர வர அந்த 70

அப்படின்னு பாடல பாடின உடனே அங்க அபிராமி அம்பாள் வானத்தில் அப்படி பிரத்யட்சமாயி நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒரு நிலா தோன்றினது போல அவளே தோன்றினா. ஆனா அந்த காதல இருக்கிற தாட்டங்கத்தை தூக்கி அப்படி வீசினா அந்த தாட்டங்கமே நிலா ஆச்சு. சரபோஜி மகாராஜா கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமா தை அம்மாவாசை தினம் தை பௌர்ணமியா மாறினதை பார்த்தார். அபிராமி பட்டர் காலில் எல்லாரும் நமஸ்கரிக்கிறா. அப்போ ஒரு தினத்தையே ஒரு திதியையே ஒரு நாளையே ஒரு நட்சத்திரத்தையே அந்த பராசக்தி கட்டாட்சம் பட்டா. எப்படி அந்த அபிராமி கட்டாட்சம் பட்டுதோ அபிராமி பட்டரானாரோ சுப்பிரமணிய பட்டர், அப்படி ஆகி அவருடைய அபிராமியந்தாரி தானே இன்னைக்கு எல்லாரும் பாடி பாடி எல்லாரும் மனசு உருகி மயங்கி போறோம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அப்படின்னு அந்த பலஸ்துதி பாடும்போது என்ன ஒரு உருகிறது மனசு, எவ்வளவு உருக்கமா பாடியிருக்காருனா ஒரு பட்டரை ஒரு கவியா ஒரு தினத்தை மாத்திர சக்தி எதால சாதிக்க முடியும் அப்படின்னா அவளுடைய கருணா கட்டாட்சம், அபிராமி அம்பாளுடைய கருணா கட்டாட்சத்தால அபிராமி பட்டர் சாதிச்சு காமிச்சார். அப்போ எல்லாரும் வந்த அம்பாளை

அடுத்தது லக்ஷ்மி கடாட்சம் பட்ட ஒரு மகான் யார் அப்படின்னா நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதாள். அந்த

அப்படின்னு அழகான கேரள தேசத்துல பூர்ணா நதிக்கரையில அந்த சிவகுரு அரியாம்பாள் தம்பதிக்கு பிறந்து 5 வயசு 7 வயசு காலகட்டத்திலேயே உபநயன சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகி ரொம்ப அழகான முறையில அவருக்கு உபநயனங்கள்லாம் ஆகி வேத அத்தியனங்கள்லாம் அவருக்கு மேற்கொண்டு சிவகுரு காலகதி அடைஞ்ச காலத்திலையும் சின்ன வயசுலயே சோகம்தான் பாலசங்கரருக்கு. ஆனாலும் அப்போ பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி அப்படி பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிண்டே வீதிகள்லாம் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுறது குல தர்மம் அப்படின்னு வாழ்ந்து ஆதாரமா நம்ம தர்மத்தையே உத்தாரணம் பண்ணி

காண்பித்த மகான் பாரத தேசம் முழுக்க அப்படி ஒரு திக்விஜய யாத்திரை போறது போல ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஸ்தலத்துக்கும் போய் அந்தந்த இடத்துலையும் அவ்வளவு ஸ்லோகங்கள் பாடின அவர், அவருக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும்னு கேட்டுக்கல. ஒரு சமயம் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தனிக்கர்னு நினைச்சுட்டு அந்த வீதியில போயின்னு இருக்கார். பிக்ஷை கேட்டுட்டு எல்லாராத்தையும் ஏதோ வாழால முடிஞ்சதை பிக்ஷை பண்ணி வைக்கிறா. அப்போ ஒரு கிரகத்தின் வாசல்ல துவாரத்துல வந்து நின்னார். அப்போ அங்க ஒரு பாக்யவதி, சில பேர் சொல்லுவா சோமதேவர் தர்மசீலை அப்படிங்கிற தம்பத்தின்னு சில புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்கும். ஆனா ஒரு ரொம்ப அழகான மங்களமான தம்பதி, அந்யோன்யமான தம்பதி. ஆனா அவ பரம ஏழைகள், தரித்திரம் கொண்டு அங்க ஆட்கொண்டுள்ளது அந்த வீட்டையே. அவளுக்கு அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கே அவ யாச்சகம் வாங்கி தான் சாப்பிடணும். அப்பேற்பட்ட ஒரு கிரகம், அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம மகான்களால கேட்டா மகாலட்சுமி அப்படியே கட்டாட்சத்தால வர்ஷிப்பா தனத்தை. ஆனா இன்னைக்கும் மகான்கள் தனக்காக எதையுமே கேட்டுண்டது கிடையாது. அப்படி இந்த இடத்துல அந்த ஒரு அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லை குழந்தை அப்படின்னு வாசல்ல வந்து நிக்கிற குழந்தை பாலசங்கரர், சுத்த ஸ்பட்டிக சங்காசமா அப்படி பிரசன்ன வதனாம்புஜனா அந்த முகத்தை பார்த்தா தேஜஸ் ஜுவலிக்கிறது. சாட்சாத் சங்கரனே பாலனா வந்தது போல அவருக்கு அவளுக்கு தோன்றது. இந்த புண்ணியவதிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அல்பம் லவணசாக்கம்பா, ஒரு ஊர்கா கூட இல்லைப்பா ஆத்துல கொடுக்கறதுக்கு, ஒரு வெட்டி போட்ட மாங்காய் ஊர்கா கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா ஏதாவது உபவஞ்சனாதிகள் இருந்தாலோ லவணசாக்கம் இருந்தாலோ கூட பரவாயில்ல தாயே, எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பாலசங்கரர் அந்த தாயார்கிட்ட கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார்,

நெல்லிக்கனியும் ஏதாவது ஒரு கனி இருந்தாலாவது கொடுங்கன்னா அங்கே போய் சமையல் அறையில் பார்த்தா எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்குது. அவளுக்கு அந்த கிரகத்தில் இருக்கிற அந்த அந்த புனிதவதிக்கும் அவளுடைய கணவனுக்குமே அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது. இருந்தாலும் இருக்கிற அந்த ஒரு நெல்லிக்கனியை கூட வந்து யாச்ச பிக்ஷை அப்படின்னு ஒரு குட்டி குழந்தை கேட்கறது அப்படிங்கும்போது அதை இல்லை இரு கோடினவா இருக்கு கோடி தனம் இருக்கு கொடுக்கறதுக்கு ஒத்தருக்கு, ஆனால் மனசு இருக்காது பரம ஏழை. கோட்டி தனம் இருந்தாலும் கொடுக்க மனசு இல்லைன்னா அவன் ஏழை. ஆனால் இவகிட்ட ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்கு, தனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு நெல்லிக்கனியை தனக்கு வச்சுக்காம வாசல்ல பிக்ஷேன்னு பண்ண வந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே சங்கரர் நினை

அப்படி அந்த மகான நினைச்சா கூட அஜ்ஞான திமிர தரணி, அஜ்ஞானம்ங்கிற இருள் நீங்கிடுங்கிறத போக இந்த பாக்யவதியுடைய கதையில அவளுடைய அந்த பசி இருட்டு, சம்சார இருட்டு, சம்சார தாப்பம்ங்கிற இருட்டு இப்ப விலக போறது அவருக்கு தோன்றதாம். இந்த தாயார் தனக்குன்னு இருந்த ஒரு லவணசாக்கம், இத்தினோண்டு நெல்லிக்கனிய கூட, அந்த ஒரு நெல்லிக்காய கூட நமக்கு இந்த பிக்ஷா பாத்திரத்துல மனசு வந்து போட்டுட்டாலே, இவளுக்கல்லவோ மாதா மகாலட்சுமி தாயாரே, நீங்க இவளுக்கல்லவோ கட்டாட்சம் பண்ணணும், இப்பேற்பட்ட மனசும் குண

பாட ஆரம்பிக்கிறார். அர்த்தம், அழகான நீல மேக சாமலனா இருக்கிற மகாவிஷ்ணுங்கிறவர் அந்த மேகமா, மேகம் எப்படி நீல மேகமா கருநீல மேகமா இருக்கோ அந்த மேகம் தான் மகாவிஷ்ணுவா. மேகம் போல நீல மேகமா இருக்கிறது மகாவிஷ்ணு. அந்த மேகத்துக்கு புலகாங்கிதமா அப்படி ஒரு பெருமையா, ஏன்னு கேட்டா மகாலட்சுமியே நான் பரிணயம் பண்ணிட்டேனே, என் பத்னியா நான் வந்து அடைஞ்சுட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்புல பூரிப்புல ரோமாஞ்சங்கள்லாம் ஏற்படுறதா, அதாவது மேனி சிலிர்த்து போறதான், அதுதான் புலகபூஷணம். அததான் அந்த மேனி சிலிர்த்து போய் அப்படி முடி சிலிர்த்து போய் நிற்கிறது இல்லையா திருமேனி முழுக்க, அதுதான் பூஷணமா அவருக்கு இருக்கான். மொட்டு மொட்டு மொட்டு மொட்டா பெருமாளுடைய திருமேனியில அந்த பூரிப்பு தான் பூஷணமா, புலக பூஷணமா, பூரிப்பு பூஷணமா அவர் திருமேனி முழுக்க இருக்கான். அந்த மொட்டு மொட்டா இருக்கிற புஷ்பம் எந்த சூரியனை பார்த்து அது பூத்து குலுங்கும் விகசிக்கும் அப்படின்னா அப்பாங்க நீலா, தாயார் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் அப்படிங்கிற அந்த சூரிய ஒளிக்கு பூக்கக்கூடிய விகசிக்கக்கூடிய அப்படி ஜுவலிச்சு அப்படி மனசை ரமிக்கக்கூடிய ஒரு புஷ்பமா அந்த பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய அந்த புலக பூஷணம் மொட்டா இருக்கிறது எப்ப பூக்கும்னா தாயார் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம்ங்கிற சூரியன் படும்போது. அந்த கருணா கட்டாட்சம் பிருங்காங்கனேவ, ஒரு பிருங்காங்கனேவன்னா இப்படி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஒரு புஷ்பத்துலேருந்து இன்னொரு புஷ்பம், ஒரு புஷ்பத்துலேருந்து இன்னொரு புஷ்பம் அப்படி குதிச்சு தாவி தேன பருகிற அந்த வண்டு இந்த புஷ்பத்தில் அந்த புஷ்பம் இந்த புஷ்பம் அந்த புஷ்பம் இந்த புஷ்பம்னு மாறி மாறி புஷ்பத்தில் உட்காந்து தேன் எடுக்குமே, அது போல பெருமாள் திருமேனியில் இருக்கிற பூத்த புஷ்பங்களில் எந்த வண்டு தேன் எடுக்க போகிறது, எந்த தேனை எடுக்க போகிறதுன்னா தாயார் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் அப்படிங்கிற கருவிழி கருணா கட்டாட்சம்ங்கிற வண்டு பெருமாளுடைய திருமேனியில் இருக்கிற புஷ்பங்களில் ஹரிகுணங்கிற தேனை எடுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிண்டு வருது அப்படின்னு எவ்வளவோ ஸ்லோகங்கள் எழுதிண்டே போகிறார்

ரொம்ப அழகா சொல்றார் ஆதிசங்கர பகவத்பாதாய். எந்த கட்டாட்சம் நினைச்சா எந்த மகாலட்சுமி தாயாருடைய எக்கட்டாட்ச சமுபாசனா விதி, எந்த கட்டாட்சத்துடைய எந்த தாயார் கட்டாட்சத்தை நினைச்சாலே நினைச்ச மாத்திரமே சேவகசிய, எந்த பக்தன் நினைக்கிறானோ அவனுக்கு

பெருமையும் செல்வமும் செழிப்பும் யசஸும் கீர்த்தியும் ஞானமும் தனமும் சகலமும் ஏற்பற்றுமே. எல்லாமே கொடுத்துடுவால சந்தனோதி, எல்லா சுபிக்ஷத்தையும் கொடுத்துடுவாளே சந்தனோதினா கொடுத்துடுவாளே. வச்சனாங்கமோ

முராரி ஹிருதயேஸ்வரியான உன்னை எவ ஹரி குணத்தை தேனா பருகிறாளோ எந்த மகாலட்சுமி தாயார், அந்த ஹரி குணத்துக்கே பாத்திரமா இந்த குணவதி இருக்காளேமா அப்படின்னு சங்கரர் மகாலட்சுமி தாயார் கிட்ட போராடுறார். இந்த பக்த ஏற்கனவே ஹரி குணத்துக்கு பாத்திரமா இருக்காளே, அவகிட்ட அல்லவோ நீ வாசம் பண்ணணும், அவகிட்ட அல்லவோ நீ இருக்கணும். மனோவா காயம் வச்சனாங்கமானி, மனசால வாக்கால காயத்தால எல்லா விதத்திலையும் ஹரிகுணத்துக்கு ஒரு உதாகரணமா அவ வாழறாளே. அப்பேற்பட்ட முராரி ஹிருதயேஸ்வரி பஜே பஜே அப்படின்னு அவர் கூப்பிட, அங்க அந்த கூரைய பிச்சுண்டு அவ கொடுத்தது ஒரு நெல்லிக்கனி. அங்க தங்க நெல்லிக்கனி மழையே மகாலட்சுமி தாயாருடைய அபாங்க லீலான அவளுடைய அந்த கருணா கட்டாட்சத்தால அங்க நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கனி மழையே அங்க பொழியறது.

அந்த ஸ்வேதத்வீப வாசினியானவள் இந்த தர்மவதிக்காக, புனிதவதிக்காக, அந்த பாக்யவதிக்காக வர்ஷிச்சா அப்படின்னா, மகான்கள்லாம் அவர்கள் சரித்திரத்துல தனக்காக லக்ஷ்மிய கேட்டுண்டது இல்லை, நிஜமாவே தீனர்களா யாருக்கு தேவைப்படுமோ கேட்டிருக்கா, அவ கேட்டு மழையும் பொழிஞ்சிருக்கு, கனகதாராவா கனகதாரையே அங்க கூறிய பிச்சுண்டு கொட்டித்து அப்படி. அந்த உதாரணமா அதுக்கு ஒரு ஆதாரமான சரித்திரம் ஆதிசங்கர பகவத் பாதாள் கனகதாரா பாடி நெல்லிக்கனி மழையா லக்ஷ்மி கட்டாட்சத்தால பொழிச்சு. நிறைவா மூணாவது சரித்திரம், அழகான திருவானைக்காவல்.

அழகான ஊர் திரு ஆனைக்காவல் திரு ஆனைக்கோயில். அங்க ஆனையும் யானையும் சிலந்தியும் சிவனுக்காக பக்தி பண்ணி அது ரெண்டு சிவகணங்கள், மாலியவானும் புஷ்பதண்டன்கிற ரெண்டு பேர் சிவகணங்களா இருக்கும் போது யார் பக்தி பெருசுன்னு சண்டை போட்டா, அப்புறம் சிவன் கீழே போய் அதை பார்த்துக்கோங்க பூலோகத்துல அப்படின்னு சொல்லி யானையா சிலந்தியா வந்தபோதும் ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த சிலந்தி கட்டுமா கூடு யானை வந்து அபிஷேகம் பண்ணி கலைக்குமா, அப்படி ஊரின் பேரை திரு ஆனை காவல் திரு ஆனை கோயில் அப்படிங்கிறது திருவானை கோயில் திருவானை காவல் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. அழகான ஊர் இந்த க்ஷேத்திரத்துல அப்புலிங்கமா, அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு அப்புலிங்கமா இருக்கார். இதுல இங்க சிவன் அங்க குருவா இருக்கார், அப்புலிங்கம்ங்கிறவர் குருவா இருக்கார். பொதுவா எந்த சிவன் பார்வதி கோயில்லையுமே உற்சவம் அப்படின்னு உண்டு, ஆனா இந்த கோயில்ல மட்டும் கிடையாது. ஏன்னா அம்பாள் அகிலாண்டேஸ்வரி சரஸ்வதி ரூபமா ஞானாம்பிகையா சிஷ்யரா ஒரு சிஷ்யா குருவான பரமேஸ்வரன் கிட்ட அந்த ஞான போதனைகளை பெற்றுக்கொள்ளறாளாம். அதனால இங்க திருக்கல்யாணம்னு குறிப்பா கிடையாது. அப்ப ஞானாம்பிகையா மகா சரஸ்வதி ஸ்வரூபமா இந்த க்ஷேத்திரத்துல இருக்கா இவளுடைய திருவிளையாடல் இங்க ஒண்ணு. பக்கத்திலேயே திருவானை கோயில் பக்கத்திலேயே ஸ்ரீரங்கத்துல மடப்பள்ளியில வரது வரதுன்னு ஒரு சமயக்காரர் இருந்தார். இந்த வரது என்ன பண்ணுவாராம், அவருக்கு ஸ்ரீரங்கநாதரும் தெரியாது, ஸ்ரீரங்கமும் தெரியாது, வைகுண்டமும் தெரியாது, 108 திவ்ய க்ஷேத்திரமும் தெரியாது. அவருக்கு சிவனாது பார்வதியாது பக்தியாது புளியோதர பொங்கல் தெரியும், சக்கர பொங்கல் தெரியும், அக்கார வடைசல் தெரியும், தச்சுமம் தெரியும். இதெல்லாம் விட்டா திருவானை கோயில்ல அங்க கோயில்ல நடனம் ஆடக்கூடிய ஒரு ஸ்திரீ மோகனாங்கி கிட்ட மோகிச்சு போய் கிடக்கார். அவருக்கு இந்த துஜாவந்தி இந்தோலம் சஹானாலாம் இல்ல, அதுக்காகவும் போய் நாட்டியத்தை பார்க்கல, அங்க மோகிச்சு போய் கிடக்கிறது மோகனாங்கி மோகனாங்கி மோகனாங்கி அப்படின்னு மோகனாங்கி கிட்டயே மோகிச்சு போய் கிடக்கிறார். இந்த விஷயம் தெரிய வந்து ரெண்டு ஊராருக்கும் தெரிய வந்து இவளை கண்டிச்சு இவளை வந்து இப்படிலாம் பார்க்கப்படாது, இப்படிலாம் ஊர் விட்டு ஊர் வந்தெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அவளோ அவளுடைய வாழ்க்கையே சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணி ஆடின்னு இருக்கா, நீர் வந்து அங்கேருந்து பாப்பீரா அப்படின்னு அவளை கண்டனம் பண்ணி எழுதி வைக்க, இவரோ வரதுக்கு தயிர் சாத்தை பார்க்கும் போதெல்லாம் மோகனாங்கியுடைய நிறம் போல இருக்கே, அக்கார வடிச்சலை பார்க்கும் போது அவளோட குரல் இப்படி இனிப்பா இருக்குமே, அந்த புளியோதரையை பார்க்கும்போது அவள் இப்படி புளியோதர கலர்ல வஸ்திரங்கள்லாம் கட்டிட்டு வந்து ஆடுவாளே அப்படின்னு பெருமாள் வந்து உற்சவத்துல வந்தா கூட அந்த நகைகளை பார்த்தா அவளைதான் ஞாபகம் வருதான். இவர் கதை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சன்னதி வாசல்ல ஒரு பெரிய யோகி அவர் தபஸ் மேற்கொண்டிருக்கார், எனக்கு எல்லா வித்தியையும் ஞானமும் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சித்திச்சு வைக்கணும் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவா இப்படி நீண்ட காலம் இந்த மோகனாங்கியும் பரதுமும் சந்திக்கவே இல்லை, சந்திக்காத இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு கடிதம் வருது மோகனாங்கி கிட்டேருந்து, இன்னைக்கு ராத்திரி உங்களை நான் அகிலாண்டேஸ்வரி கோயில் வாசலில் சந்திப்பேன், இப்படிக்கு உங்களது மோகனாங்கி. வந்துதோ இல்லையோ தயிர் சாதமாவது சக்கர பொங்கலாது எல்லாரையும் கல

எல்லாத்தையும் கலரி வச்சார். கலரி வச்சு மடப்பள்ளி வாசல்ல எல்லாத்தையும் நிவேதனத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமாளுக்கு சாதிக்கணுமே, அதனால அனுப்புறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சாரோ இல்லையோ. அப்படி சாயங்காலமே 4 மணிக்கே போயிட்டார் அகிலாண்டேஸ்வரி சன்னிதிக்கு. அங்க போய் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் வேக்கு வேக்கு வேக்கு வேக்கு நடந்தார். நடந்து நடந்து ஓஞ்சி போச்சு. இது இந்த கடிதம் கடைச்சு ராத்திரி போன முந்தின நாள் ராத்திரியிலேருந்தே தூங்கலையோனோ, இப்ப வேற நடக்கிறார், சாப்பிடவும் இல்லை. இந்த ஒரு உற்சாகத்துல இந்த பக்கத்து திண்ணையில ஒரு யோகி தபஸ் பண்ணிட்டு இருக்காருனோமே, இன்னொரு பக்கத்தின காலியா இருந்தது, படுத்தார் தூங்கினார். ஆனு வாய பொழந்துண்டு மோகனாங்கி மோகனாங்கி மோகனாங்கி மோகன மோகனாங்கிங்கிறதுக்கு பதிலா அங்க உள்ள இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ஜெகன்மாத்தே அப்படின்னு லோகமாத்தேன்னு சொல்லியிருந்தாலாவது புண்ணியம் கிடைச்சிருக்கும். இவரும் அப்படி வாய பொழந்துன்னு தூங்குறார். அப்போ அங்க நடுராத்திரி நடு நிசி அந்த ராத்திரியில அழக குட்டி குழந்தையா பால சரஸ்வதி ரூபத்துல மங்கள வஸ்திரங்கள் சார்த்திண்டு மங்கள புஷ்பங்கள் சார்த்திண்டு

அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அங்க பிரத்யக்ஷமாரா. பிரத்யக்ஷமாயி இந்த யோகியுடைய தபச கலைச்சு யோகின்னு எழுந்திரியும். உங்களுக்கு என்ன வித்யா வேணுமோ, ஞானம் வேணுமோ, என் வாயில நான் தாம்பூல உச்சிஷ்டம் வச்சுருக்கேன், அந்த தாம்பூல உச்சிஷ்ட உமிழ உங்க வாயில நான் சேர்க்கிறேன், உங்களுக்கு எல்லா வித்தியையும் நாளை காலம்பறையே உங்க வாயில கவி கவிதையா கொண்டு பொறலும் போங்க அப்படின்னு சொல்ல, சிச்சிச்சி உங்களுடைய உச்சிஷ்டமா அப்படின்னு அம்பாளை பார்த்து சொல்வாளோ. சரஸ்வதி ரூபத்துல வந்து சரஸ்வதி அம்பாளுடைய உச்சிஷ்டத்தை உமிழ்னு யாராவது சொல்லுவாளோ, அவர் அப்படி சொன்னாரோ இல்லையோ அம்பாளுக்கு கோபம் வந்தது. பக்கத்து திண்ணேல மோகனாங்கி மோகனாங்கி நீங்க மோகிச்சு போய் வாய ஆன்னு பொழந்துண்டு படுத்துட்டு இருக்கிற இந்த வரதுவை பார்த்தா அம்பாள் கருணை பண்ணணும்னா ஒரு ஒருத்தர் ரொம்ப சுலபனா இருந்தா கூட பரவாயில்லையா, அவனுக்கு கூட புத்தி இல்லாதவனா இருந்தா கூட அசடுக்கு கூட கருணை பண்ணிடுவாளாம். அங்க போனா இந்த வாய் என் வாயில இருக்கிற உச்சிஷ்டத்தை உன் வாயில போடட்டமா அப்படின்னு கேக்குறா. அவருக்கு அகிலாண்டேஸ்வரி அம்பாள்னு தெரியாது, மோகனோங்கி உச்சிஷ்டம் போல இருக்கு, போடுமா போடு போடு அப்படிங்கிறார். போட்டாலோ இல்லையோ காலம்பரை எழுந்தா வாயில திருவானைக்கா உலா அப்படின்னு வாயை தொந்தா திறந்தா கவிதை தான் வருது. மனசுல ஒரு தெளிவு ஏற்படுறது. சரஸ்வதி கடாட்சம் கிடைச்சதோ இல்லையோ அங்க

தந்திரேல் வேண்டேன் பெருங்காயம் வேரகத்து செட்டியாரே. என்னது வெங்காயம் சுக்கு ஜீரகம் மிளகுன்னு ஒரு பாடலா? இவரோட பாட்டு எல்லாத்தையுமே ரெட்டா அர்த்தம் இருக்கும். வெங்காயம் சுக்கானால் வெங்காயம் சுக்காகுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஆகாது. வெந்தயத்தால ஆவது என்ன அப்படிங்கறதும் ஒரு கேள்வி. வெந்தயத்தால சரீரம் குளிர்ந்து போகும். ஜீரகம் தந்திரேல் ஜீரகத்தை குடுங்கோ அப்படின்னு சுக்கு ஜீரகம் பெருங்காயம் இது எல்லாம் இந்த சரக்கு எல்லாத்தையும் அந்த காலத்துல வேரகத்து செட்டியாரே. திருவேரகம்னா சுவாமிமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். இந்த திருவேரகத்து பக்கத்துல நிறைய செட்டியார்கள் இதை வணிகம் பண்ணிட்டு இருந்தா அப்பேற்பட்ட தனம் இருக்கக்கூடிய இந்த சரக்குகள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு செட்டியாரே அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு வெம் காயம். வெம்னா பாப்பத்தால ஏற்பட்ட இந்த காயத்துக்கு சுக்கானால்னா சுக்கா சுருங்கி போச்சுன்னா வெந்தயம் சாப்பிட்டா என்ன ஜீரகம் சாப்பிட்டா என்ன? இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அப்படி சுருங்கி போன சரீரத்தை இங்க யாரு சுமந்திருப்பா? இந்த சரக்க ஜீரகத்தை தந்திரேல்னா அது ஜீரகம் சாப்பிடுற ஜீரகம் கிடையாதான், சீரான அகத்தை தந்திரேல். எனக்கு சீரான அகம் தந்திடு. வேண்டேன் பெருங்காயம் வேண்டேன் இந்த பெரும் காயத்தை, இந்த பாப்பத்தால ஏற்பட்ட இந்த காயங்கிற சரீரத்தை நான் வேண்டேன் அப்படின்னு சரஸ்வதி கட்டாட்சம் பட்டா ஒரு மூடன் கூட ஒன்னும்

தெரியாத அஷடு கூட கவி காலமேகமாயிட்டார். இந்த வரதுங்கிறவர் கவி காலமேகமாயி எவ்வளவோ பாடல் பாடினார்னா சரஸ்வதி கட்டாட்சத்தால அப்படின்னு சொல்லி நிறைவா சரஸ்வதியோட

தேவி கடாட்சம் இசை பேருரை நிகழ்த்தியவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி ஒலிக்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதல் பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக இதோ.

நேரம் இரவு 10:34 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய திரை இசை பாடல்கள் ஒலி விழா வந்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குமுதம் திரைப்படத்திற்காக இதோ

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழி நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழி நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வழிய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 10:39. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களுடைய திரை இசை பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாரதா திரைப்படத்திற்காக. இதோ

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி, இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரமிரவு 10:45 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய திரையிசை பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து இதோ.

0: நேரமிரவு 10:49 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 kHz நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய திரை இசை பாடல்கள் ஒலி உலா வந்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக. இதோ
1: ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

இருக்கிறது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய திரை இசை பாடல்கள் ஒலி உலா வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ ஆலயமணி திரைப்படத்திற்காக ஒலிக்கின்றது.

நேரம் இரவு 10:53 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக்கொண்டு

ஆகாஷ்வாணி மதுரை நட்சத்திர கீதங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய திரைசை பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திற்காக இதோ.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் பெண்கள் நலம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். நிகழ்ச்சியின் பகுதி 6 நாளை ஒலிபரப்பாகும். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சோமநாதன் அவர்கள். 7:35 காலை 8 மணிக்கும் மதுர தென்றல், காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுர தென்றல். காலை 9 மணிக்கு அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, இதில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலினிசை, என்சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். காலை 10 மணிக்கு உலக விண்வெளி வாரம் விந்தை மிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தையொட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சிறுமத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். 11:00 மதுர தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை திருத்தணி சுவாமிநாதன் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல் இசை. பிற்பகல் 1 மணிக்கு விளம்பரதார நிகழ்ச்சிகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் பகுதி 2 நாளை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இடம்பெறும். 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுர தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். சமஸ்கிருத சுபாஷிதங்களில் வாழ்வியல் பாடங்கள் வழங்குகிறார் ஆர் குருபிரசாத் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவடையும். மீண்டும் மாலை

0: ஒலிபரப்பு மாலை 5:27 ஆரம்பமாகும். முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுர தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 உறவட பாடல்கள், திருடா திருடி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:00 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இதனை எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:35 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். இதில் தேனீ வளர்ப்பு பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் ஆகியன ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுர தென்றல், 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதீர் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 மதுர தென்றல், 9:30 அறிவியல் நேரம், உன்னத அறிவியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டாக்டர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள் நடிகை பானுமதி அவர்களின் பாடல்கள் ஒலிக்கும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நிகழ்ச்சியின் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. India and Switzerland today signed 5 agreements in New Delhi following bilateral talks between Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin. The agreements cover a wide range of areas including migration and mobility partnership, exchange of young professionals, promotion and collaboration on transportation technologies, mobility systems and infrastructure in identified areas. In a joint press meet after the talks, Prime Minister Modi said during their meeting, the two sides identified new avenues for defence cooperation and deepened collaboration in nuclear energy.
2: आज हमने मिलिट्री एक्सचेंज और डिफेंस प्रोडक्शन में सहयोग की नई संभावनाओं की पहचान की. न्यूक्लियर एनर्जी में सहयोग को और प्रगाढ़ करने पर भी सहमति बनी. वाराणसी का रोपवे, नोएडा का जेवर एयरपोर्ट और पहाड़ी क्षेत्रों में रेलवे तथा टनलिंग प्रोजेक्ट हमारे इंफ्रास्ट्रक्चर सहयोग के उज्ज्वल उदाहरण है. इस सहयोग को सुदृढ़ करने के लिए आज हमने ट्रांसपोर्ट, मोबिलिटी और इंफ्रास्ट्रक्चर पर एग्रीमेंट किया है.
1: Secretary West in External Affairs Ministry C.B. George addressed media in New Delhi this evening on agreements signed between the two countries. Our correspondent reported that the discussions between Prime Minister Modi and the Swiss President were very wide-ranging. They reviewed the entire spectrum of India-Switzerland relations and discussed ways to further deepen bilateral cooperation in several areas, including trade and investment, innovation and AI, military exchange and defence production and nuclear energy. Both sides also reaffirmed their commitment to peace, diplomacy and reform of global institutions. The two leaders discussed the ongoing conflict situation in the world. President Draupadi Murmu met the President of the Swiss Confederation at Rashtrapati Bhavan today and hosted a banquet in his honour. Welcoming President Parmelin to India, President Murmu said that India and Switzerland enjoy warm and cordial relations based on the shared values of democracy and the rule of law. Vice President C.P. Radhakrishnan also attended the banquet. External Affairs Minister Dr. S. Jaishankar has said India's approach of multi-alignment enables it to engage with all important players in the world, including US, Russia and China. Dr. Jaishankar was addressing the 5th Kautilya Economic Conclave in New Delhi today on the theme India and the World, Adaptive by Design. He opined that the world is moving towards multipolarity, whose architecture and geometry are very different from the way it used to be. Union Ports, Shipping and Waterways Minister Sarbanand Sonowal today flagged off the first international cargo vessel since independence carrying methanol from Assam's Dibrugarh to Bangladesh. The move marks the revival of the Brahmaputra as an international trade route after nearly 8 decades and is expected to provide the Northeast with a direct, greener and more cost-effective trade corridor. The stage is set for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal, along with 1 Lok Sabha constituency in Assam. Polling for all 6 seats will be held tomorrow.